0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. நேரம் 8 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமலோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே காலையில் 19 டிகிரி செல்சியஸாகவும் முன்னிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. நள்ளிரவில் எரிபொருளின் விலை 1% அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இரண்டாவது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமையில் இரண்டாவது மணித்தியாலத்தில் நாங்கள் போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். அள்ளி தந்த பூமி போட்டி நிகழ்ச்சியோடாகத்தான் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலோடு நீங்கள் முனைந்து கொள்ளலாம். வழக்கமாக அள்ளி தந்த பூமி போட்டி நிகழ்ச்சியில நாங்க வந்து ஒரு நாட்டின் வளம் இல்லாவிட்டால் ஒரு உற்பத்தி வந்து எந்த நாட்டில் பிரபலமாக அதிகமாக உற்பத்தி என்றெல்லாம் கேள்வி எடுத்து வருவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று எடுத்து வந்திருக்கிறோம்.
2: நார்மலாவே வந்து ஒரு நாட்டை சார்ந்தோ, அதாவது இந்த நாடுக்கு இந்த உற்பத்திக்கு பேர் போனதுன்னு கேட்போம், இல்லாட்டி இந்த உற்பத்தி இந்த நாட்டில் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி எங்க இஷ்டத்துக்கு கேட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி எங்க இஷ்டத்துக்கு இன்னைக்கு என்ன கேட்க போறோம் அப்படின்னா, விலை உயர்ந்த பிளாட்டினம் உலோக உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. இந்த பிளாட்டினம் உற்பத்தியில வந்து உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வி.
1: எனவே பதில் தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040 வாயிலாக ஆப்ஷன்ஸ் ஒன்றுமே தரமாட்டோம், நீங்களே தேடி கண்டுபிடிச்சு எங்களோடு இணைந்து சொல்ல. 416-554-4040.

0: நேரம் 8:06 இஸ்டம் 102 தசமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த பூமி போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, விலை உயர்ந்த பிளாட்டினம் உலோக உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதான் கேள்வியாக இருக்கிறது.
1: இணைந்து சொல்ல 416-554-4040 இணைந்திருக்கும் நேர்களை இணைந்து கேட்டு பார்க்கலாம் என்ன பதிலோடு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
2: குமார்.
0: நன்றி குமார் இணைந்து கொண்டமைக்கு. சரி, என்ன பதிலோடு வந்திருக்கிறீர்கள்?
2: நன்றி.
1: இணைந்திருக்கும் அடுத்த நிறைய இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
3: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
1: நல்ல சுகமா இருக்கிறோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். நீங்களும் இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஒவ்வொரு பொருளையும் வியாபாரியா மாறாம வியாபாரம் செய்யாம விட்ட பொருள்கள் கிடையாது.
1: அதான் அள்ளி தந்த பூமியில எடுத்து அள்ளி அள்ளி வந்து ஒவ்வொரு சாமானும் அள்ளிட்டு வருவோம். சரி சொல்லுங்க, என்ன பதில்?
3: நான் சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன்.
0: சவுத் ஆப்பிரிக்கா. சரி பார்க்கலாம். நன்றி தேவகுமார் இந்த கொண்டமைக்கு.
1: நீங்களும் அழைக்கலாம் 416-544-4040 வாயிலாக. விலை உயர்ந்த பிளாட்டினம் உலோக உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.

0: நேரம் 8 மணி 10 நிமிடம் ஸ்டெஃபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் கேட்டிருக்கும் கேள்வி, விலையுயர்ந்த பிளாட்டினம் உலோக உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு.
1: சரி, நீங்களும் இணைந்து சொல்ல 416-5444-0040 நேர்களை இணைத்துக் கொள்வதற்கு முதலாக நாங்கள் மோகேஜ் 24 இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள போகிறோம்.
2: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தேவைக்கு நாடலாம். மோகேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்படி $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை நேரடியாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதேபோல நீங்கள் செகண்ட் மோகேஜினை சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகிறார். இதில் குறிப்பாக லெண்டர் ஃபீ அப்ரூவல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திலே அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதேபோல குறிப்பாக நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகிறார். உங்களுக்கு மிக வசதியாக அனைத்து கடன்களுக்கும் ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகிம் நேரடியாக அழைக்கிற பொழுது பற்றிய முழுமையான விவரங்களும் ஆலோசனைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 அலையுங்கள். அதேபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வழியில் செல்கின்ற பொழுது நகரஸ் லண்டன், ஒன்டாரியோ, ஒட்டவா போன்ற இடங்களில் இவ்வாறு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதேபோல ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி அலையுங்கள். 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினியூ செய்ய முடிய வேண்டாம் கூட அது வீல் என்று சூடாக பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்குகின்றார். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டிருக்கிறார். இதேவரை நீங்கள் புதிதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது அதாவது ஸ்டாண்டிங் லோனாக $75,000 பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத்தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கதாகவே. மோகேஜ் சம்பந்தமாக, ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ள அழைக்கலாம். சக்தி பகி 416-821-4512.
0: நேரம் 8 மணி 13 நிமிடம் ஈஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அள்ளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ள போகிறோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் நிராசினி, அங்கால மற்ற பேரு
1: மறந்துட்டீங்க. ஒரு முடிவுக்கு வாங்க தியாகராஜா, சஹானாவா இல்லையா?
0: என்ன பதிலோட இணைந்திருக்கீங்க?
3: இருவருக்கும் இனி மாலை வணக்கங்கள். நாங்கள் முதற்க நீங்கள் நலமாக வாத்தி கொண்டு நானும் சவுத்த அமெரிக்காவைத்தான் இருக்கலாம். எனக்கும் சரியான பதில் தெரியவில்லை. நான் அவர்களோட ஒத்துவோடு இருந்து உங்களோட பதிலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றிகள், வாழ்த்துக்கள்.
0: இருவரும்
3: குணம்பட நல்ல இங்கி பிள்ளைங்களை வச்சு குடியுங்கோ.
0: நிச்சயம். நன்றி.
1: இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும்
0: நலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க எஸ் கே சிங்கம், என்ன பதிலோடு வந்திருக்கீங்க?
4: அமெரிக்கான்னு
1: சொல்லி இருக்கீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி எஸ் கே சிங்கம் இணைந்து கொண்டமைக்கு.
4: நன்றி. நன்றி. வணக்கம்.
1: இணைந்திருக்கும் அடுத்த நேரையும் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
5: உடுப்பிடியூர் ராஜா.
1: உடுப்பிடியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்ல.

0: பூஜ்ஜியம் வித்தியாசமான பதிலாம் வந்து கொண்டிருக்கு சானா. தென்னாப்பிரிக்கான்றாங்க,
1: யூஎஸ்ஏன்றாங்க,
0: அமெரிக்காங்க, அதனால எதுன்னு நாங்க இப்போதைக்கு சொல்ல மாட்டோம், நீங்களும் அழைத்து சொல்லலாம்.
1: கொஞ்ச நேரத்தில் நாங்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: $200
3: வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-2-1-8-2-1-0-4-6-2-4-1-8-2-1-0-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6-2-4-6
2: கொடுப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நேரம் 8:24, அள்ளி தந்த பூமி போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
8: இன்னொரு நேரம் இருக்கிறார், அவரையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் பதில் சொல்ல போறோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் இனிய சகோதரினார் இருவருக்கும், சகானா நிவாசினி, எப்படி இருக்கிறீர்கள்?
8: நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களோட பேரையும் சொல்லிடுங்க.
9: நாதன்,
8: எப்படி இருக்கிறீங்க?
9: மிகவும் நல்லா இருக்கிறோம். நீங்கள் இருவரும்?
7: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க என்ன பதிலோடு இணைந்திருக்கிறீங்க இன்றைக்கு?
8: உலக உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி. வேற வேற பதில்களும் வந்திருக்கு. சரியான பதில சொல்லிடலாமா சகனா?
7: நிச்சயமாக, அந்த கேள்விக்கான பதில் தென் ஆப்பிரிக்கா, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா தான் இதுக்கான சரியான பதிலாக இருக்கிறது.
8: அதுவும் குறிப்பாக சுரங்கத்தின் ராஜா என்று கூட சவுத் ஆப்பிரிக்காவை சொல்றார்கள். உலக ஒட்டுமொத்த பிளாட்டினம் உற்பத்தியில் சுமார் 70% அதிகமானவை தென்னாப்பிரிக்காவில் இருந்தே வெட்டி எடுக்கப்படுகின்றன.
7: ஆமாம், அது மட்டுமில்லாமல் புஷ் வெல்த் காம்ப்ளெக்ஸ், அதாவது சுரங்க பகுதி உலகின் மிகப்பெரிய பிளாட்டினம் கையிருப்பை கொண்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவின் புஷ் வெல்த் காம்ப்ளெக்ஸ். அதனால தென்னாப்பிரிக்கா தான் சரியான பதில்.
8: பிளாட்டினம் தங்கத்தை விடவும் அரிய ஒரு உலோகமாக கருதப்படுகிறது. எனவே இந்த விலை உயர்ந்த பிளாட்டினம் உலோக உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு தென்னாப்பிரிக்கா என்பதாகும்.
7: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதே மாதிரி இன்னொரு போட் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். ஈஸ்ட் எஃப்எம் செய்திகளையும் கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம்.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 eastfm.ca East FM தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக போர் கனடாவை மேலும் வலிமையானதாகவும் கனடாவின் பொருளாதாரத்தை மேலும் சுயாதீனமானதாகவும் மாற்றும் என பிரதமர் மார்க் கார்னி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதில் அவசரப்படாமல் பொருத்தமான நேரம் வரை காத்திருப்பதற்கு தயார் நிலையிலேயே கனடா உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: கனடாவின் 51% பெற்றோர் 18 வயது முதல் 40 வயது வரையான தமது பிள்ளைகளுக்கு வாடகை மற்றும் உணவு போன்ற தேவைகளுக்கு நிதி ரீதியில் உதவி வருவதாக RBC வங்கியின் அறிக்கை தெரிவித்துள்ளது. 56% பெற்றோர் உணவுப் பொருட்களை வாங்கவும் 24% பெற்றோர் வாடகைக்கும் வயது வந்த தமது பிள்ளைகளுக்கு உதவுகின்றனர்.
1: இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதிப்படைக்கு எதிராக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர்கூட அருந்தாமல் உண்ணாநோன்பிருந்து உயிர் நீத்த தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்நல்லூரில் அமைந்துள்ள நினைவிடத்தில் ஆரம்பித்துள்ளன. 1987 செப்டம்பர் 15 உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த திலீபன் 26 தமது இன்னுயிரை தியாகம் செய்தார்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பிரித்தானிய பயணத்தில் 15,300 கோடி ரூபாய்களுக்கும் மேலான முதலீட்டு முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இவற்றின் மூலம் கிட்டத்தட்ட 10,000 வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படும் என அது கூறியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

0: 8:37 நம்முடைய மிஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதில் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
1: மோகேஷ் ரீஃபினன்ஸ் தவிலுக்கு நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் செகண்ட் மோகேச்சினே ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரிசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திற்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடியாக அழைப்பதற்கு 416-821-4512 நீங்க அழைக்கலாம். இதேபோல நீங்கள் குறிப்பாக ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கு எல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தா, இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக கொண்டு வந்து உங்களுக்கு பிரதான வங்கியான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சி பெற்று தருகின்றார். இதில் உங்களுக்கு அனைத்து கடன்களும் ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்று தருகின்றார். மோக்கச் 24 சக்தி பகி நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 நீங்க அழைக்கலாம். இதுவரை நீங்கள் குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியின் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகிம். இதுவரை குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக $75,000 நீங்கள் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகிம். நேரடியாக அழைக்க 416-821-4512 நீங்க அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அமைந்திருக்கிறது. மோகேஷ் 24 சக்தி பகை அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
3: IP Gold House, திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. seyontax.ca.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 8:51 இஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரமாக இருக்கிறது.
1: இரண்டு விஷயங்களை பார்த்தலாம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% உயர்வடைய இருக்கின்றது.
0: அதேவேளையில் காலநிலை பார்த்தோமானால் நள்ளிரவில் 19 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து அதை வெளியில் உணரில் 21 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. சூரிய ஒளி நிறைந்த நாளாக நாளைய நாள் காணப்படும். அந்த வகையில் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீளவும் இதே மாதிரி ஒரு இனிமையான பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: நிபா ஜினேஷ் சண்முகவேல்
0: மற்றும் சஹா நாலிங்கராஜன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
4: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7074, 416-704-8074.
5: என்ன யோசினே?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK 102.7 East FM.

listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸ் ஐ புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
5: அற்பு பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777. MountGageSolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
9: 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business arambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்ஸ் அண்ட் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
12: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ், 289-242-5450.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
3: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்ச் டியூட்டரிங். இன்றே அழையுங்கள் 6476088447.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM. உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 4164383350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 4163322989. Some conditions may apply.
1: It is the same English say East FM 102.7.

0: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Singh. 416-788-2426.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742.
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எங்கள் அன்புக்கினிய நேயர் பெருமக்களே, உங்களோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கும் சந்தோஷம் நிறையட்டும்.

0: காலை பொழுது விடிந்தது நம் உள்ளத்தை போலே என்பது போல இந்த புலர்ந்திருக்கிற காலை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ எங்கள் மனமும் அவ்வாறே மகிழ்ச்சியாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.
1: சுவாமியே சத்தியமாய் ஒன்பதெட்டாம் படிகளே சத்தியமாய் ஒன்பதெட்டாம் படி கதிபரே.

உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இது புரட்சி கவிஞன் தமிழ் கவி பாரதியார் சொன்ன வார்த்தைகள். உள்ளத்தில் உண்மை உண்டானால் உலகம் உங்களை பின்பற்றும், உலகமே உங்கள் பின்னால் திரண்டு வரும். நமக்கென்று மட்டும் வாழாமல் இந்த உலகத்துக்காகவும் நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையே அர்த்தம் நிறைந்தது, அந்த வாழ்க்கையே மிக உன்னதமான

அதிகாலை பொழுதில் அற்புதமான பாடல்கள் மற்றும் உற்சாகமான கருத்துக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்பமான இந்த பொழுதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினூடே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 16 2026 புதன்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி, இனிமையான காலை வணக்கம்.

0: கனடாவின் வரவு செலவு திட்டம் அடுத்த ஆண்டு சமநிலைப்படுத்தப்படும் என பிரதமர் தெரிவித்திருக்கிறார். கனடாவின் முதலாவது முதலீட்டு மாநாட்டை முடித்துக் கொண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கான விஜயத்தை பிரதமர் ஆரம்பித்திருக்கிறார். இன்றைய தினம் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுகுறித்து விரிவாக கெனடிய செய்திகளில் நாம் இன்று பார்க்கலாம். அனுராதபுர பேரணியில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பாக பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. இதன் பின்னணி என்ன, இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்து இலங்கை செய்திகளில் நாம் பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறது. யமனின் ஹூதி அமைப்பினருக்கு ஆயுதங்கள், நிதியுதவி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி வழிநடத்துவதன் மூலம் ஈரான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை நேரடியாக மீறி வருவதாக அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த நிலையில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மெக்கா நகரை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்று நடத்தியிருப்பதாக சவுதி அரேபியா குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதுகுறித்து சர்வதேச செய்திகளில் பார்க்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
0: 102.7 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:07.

கனேடிய செய்திகள் காற்றலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 18 பாகி செல்சியஸ் 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஓரளவு முகில் கூட்டம் நிறைந்திருக்கின்ற நாளாக இருக்கும். சூரியொளியையும் நாம் பிற்பகல் வேளையில் காணக்கூடியதாக இருக்கும். 25 பாகி செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வியாழக்கிழமை 23 பாகி செல்சியஸ் 26 உணரப்படும். வெள்ளிக்கிழமை 21 பாகி செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். 22 உணரப்படும். சனிக்கிழமை 20 பாகை செல்சியஸ் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸ் 21 உணரப்படும். திங்கள் 20 பாகை செல்சியஸ் 21 உணரப்படும். கடும் மழைக்கான வாய்ப்புகள் திங்கட்கிழமையும் இருக்கிறது. செவ்வாய் மீண்டும் பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இருந்தாலும் அன்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 21 பாகை செல்சியஸ் 23 உணர்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 20 பாகை செல்சியஸ் 21 உணர்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் வரவு செலவு திட்டம் அடுத்த ஆண்டு சமநிலைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மாக்கானி செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கனடா தனது செயற்பாட்டு வரவு செலவு திட்டத்தை அடுத்த ஆண்டு சமநிலைப்படுத்த விலக்கி எட்டும் என பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். அடுத்த ஆண்டிற்குள் நாட்டின் செயற்பாட்டு பற்றாக்குறையை முழுமையாக ஒழித்து வரவு செலவு திட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. டொரண்டோவில் நடைபெற்ற முதலாவது கனடா முதலீட்டு மாநாட்டின் 2 நாள் அமர்வில் இந்த அறிவித்தலை பிரதமர் வெளியிட்டார். உலகளாவிய சொத்து மேலாளர்கள், சர்வதேச நிதியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் இந்த முக்கியமான நிதிநிலை அறிவிப்பை தெளிவுபடுத்தினார். பிரதமரின் இந்த அறிவிப்பை மாநாட்டின் குழுமிருந்த வணிகத் தலைவர்கள் வரவேற்றார்கள். தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் G7 உறுப்பு நாடுகளில் மிக குறைந்த ஒட்டுமொத்த பற்றாக்குறையை கொண்ட நாடாக கனடா தொடர்ந்து நீடிக்கும் என மாக்கானி உறுதியளித்தார். பிரதமரின் இந்த நிதிநிலை கணிப்புகள் குறித்து கனடாவின் பொருளாதார நிபுணர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இருந்து வெளியேறுவதை தவிர கனடாவிற்கு வேறு வழிகள் இருக்கவில்லை என கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் தற்போதைய லிபரல் அரசாங்கத்திற்கு தமது பகிரங்க ஆதரவையும் வெளிப்படுத்தினார். முதலாவது கனடா முதலீட்டு மாநாட்டின் நிறைவுரையினை முன்னாள் பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் ஆற்றினார். தனது உரையில் கனடாவின் இறையாண்மையினை தற்காக்கும் வகையில் முன்னாள் பிரதமரானவர் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவுடனான தற்போதைய கடுமையான வர்த்தக மோதலில் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து தற்காலிகமாக வெளியேறுவதை தவிர கனடாவிற்கு வேறு எந்த தெரிவும் இருக்கவில்லை என ஸ்டீஃபன் ஹாப்பர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிகாரிகளின் நியாயமற்ற நிபந்தனைகளை ஏற்க மறுத்து ஆகஸ்ட் மாத இறுதியில் பிரதமர் மாக்கானி பேச்சுவார்த்தைகளை முறித்துக் கொண்டதை ஸ்டீஃபன் ஹாப்பர் முழுமையாக நியாயப்படுத்தியுள்ளார். கனடா இன்னமும் உண்மையான இறையாண்மை கொண்ட நாடாக மாற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வர்த்தக அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாடு தழுவிய ஒருமித்த நிலைமைப்பாட்டின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடாவின் 4 பிரதான விமான நிலையங்களை தனியார் மயமாக்கும் பிரதமரின் திட்டம் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கனடாவின் 4 சர்வதேச விமான நிலையங்களை தனியார் முதலீடுகளுக்கு திறந்துவிடுவதற்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் மாக்கானி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். டொரண்டோவில் நடைபெற்ற முதலாவது கனடா முதலீட்டு மாநாட்டின் 2 நாளான நேற்று இந்த தகவலை அவர் வெளிப்படுத்தினார். டொரண்டோ பியர்சன், மான்ட்ரியல் ட்ரூடோ, வான்குவர், கல்கரி ஆகிய சர்வதேச விமான நிலையங்களின் செயற்பாடுகளில் தனியார் முதலீட்டாளர்கள், சர்வதேச சொத்து மேலாளர்களை இணைப்பதற்கு மாக்கானி அரசு தீர்மானித்துள்ளது. இந்த விமான நிலையங்களை முழுமையாக தனியார் வசம் விற்பனை செய்யும் தனியார் மயமாக்கல் அல்ல என குறிப்பிட்ட மாக்கானி, இது ஒரு நீண்டகால சலுகை ஒப்பந்தம் மட்டுமே எனவும் தெரிவித்தார். கனடாவின் புதிய பொருளாதார வளர்ச்சியினை தீவிரப்படுத்துவதற்காக பிரதமரால் முன்வைக்கப்பட்டுள்ள $1 trillion மூலதன செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த விமான நிலைய தனியார் மயமாக்கல் திட்டம் நோக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையங்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமான லாப நோக்கமற்ற உள்ளூர் அதிகார அமைப்புகளால் நிர்வகிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இந்த அறிவிப்பு பொருளாதார உத்தி ஆளும் லிபரல் கட்சிக்குழும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட தனியார் மயமாக்கல் திட்டத்தின் நன்மைகள், சவால்கள், பொதுமக்களின் வரிப்பணம் குறித்த தாக்கங்கள் ஆகியன குறித்து விவாதிக்க லிபரல் கட்சி நாடாளுமன்ற குழுவினர் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார்கள். அரசின் இந்த முடிவினை அரசியல் விமர்சகர்களும் எதிர்க்கட்சியினரும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள். இந்த அறிவிப்பிற்கு கனடாவின் மிகப்பெரிய தொழிலாளர் சங்கங்களான யூனிஃபோ, கனடிய தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய இரு அமைப்புகளும் தமது கடும் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தியுள்ளன. கனடா முதலீட்டு மாநாட்டிற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்ட 20 டொரண்டோ காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரதமர் மாக்கானி ஏற்பாடு செய்த கனடா முதலீட்டு மாநாட்டிற்காக உலகெங்கிலும் உள்ள நூற்றுக்கணக்கான சொத்து மேலாளர்களும் வணிக நிர்வாகிகளும் திரண்டிருந்த வழியில் திங்கள் இரவு இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ட் கேலரி ஆஃப் ஆன்டாரியோ முன்பாக நடைபெற்ற இந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை தொடர்ந்து 2 பெண்கள் மீது காவல்துறையினர் குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்தார்கள். 1000+ போராட்டக்காரர்கள் AGO முன்பாக கலக தடுப்பு படையினருடன் மோதல்களில் ஈடுபட்டனர்.
போராட்டக்காரர்கள் திட்டமிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த போராட்டத்தால் அந்த பகுதியின் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டதோடு அவசர கலகம் அளக்கும் காவல்துறை பிரிவு, அவசர மருத்துவ வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்வதற்கு முட்டுக்கட்டைகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த போராட்டங்களில் காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி செயல்பட்டதாக இரண்டு பெண்கள் சம்பவ இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 44 வயதான ஷெலி அயீஸ் மற்றும் 49 வயதான லிலி பான் ஆகியோர் என அடையாளம் காணப்பட்டனர். சாலையினை விட்டு விலகிச் செல்லுமாறு காவல்துறை விடுத்த நேரடி உத்தரவுகளை புறக்கணித்ததற்காக ஷெலி அயீஸ் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டார். சக போராட்டக்காரரின் கைதை சட்டவிரோதமாக தடுக்க முயன்றதோடு பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரியை தாக்கிய குற்றச்சாட்டின் கீழ் லிலி பான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து குறிப்பிட்ட சில சட்டப்பூர்வ நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் தற்காலிக பணியில் விடுவிக்கப்பட்டனர். டிசம்பர் 11 நடைபெறவுள்ள முதல்கட்ட நீதிமன்ற விசாரணைகளின் போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் சட்டப்பூர்வமாக நிரூபிப்பதற்கான பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கும் என காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவித்தது. இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. பிரதமரின் பொருளாதார கொள்கைகளை முற்றிலும் நிராகரிப்பதாக அறிவித்துள்ள எதிர்ப்பாளர்கள் முதலில் டொரண்டோ மாநகர சபை அமைந்துள்ள நேத்தன் பிலிப்ஸ் சதுக்கத்தில் திரண்டனர். அங்கிருந்து நூற்றுக்கணக்கானோர் அணிவகுத்து முழக்கமிட்டபடி கலைக்கூடம் நோக்கி பிரணியாக முன்னேறினார்கள். இதுபோன்ற போராட்டங்கள் நேற்றும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கெனடிய பிரதமர் மாக்கானி ஐரோப்பாவிற்கு பயணமாகியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக போருக்கு மத்தியில் மாற்று பொருளாதார வழிகளை பாதுகாப்பதற்காக பிரதமர் இந்த ஐரோப்பிய பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் ஆரம்பத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாக்கானி, ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தனித்துவமான கூட்டாண்மை குறித்து கனடா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். ஐரோப்பாவிற்கு செல்லும் கெனடியர்களுக்கான ஐரோப்பிய ஒன்றிய பயண அனுமதிகளில் மாற்றங்கள் சாத்தியம் எனவும் பிரதமர் உறுதியளித்தார். கனடா முதலீட்டு மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்வுகளுக்கு மத்தியில் நேற்று ஆரம்பித்த பிரதமரின் இந்த ஐரோப்பிய பயணம் மிக முக்கியமான புவிசார் அரசியல் நகர்வாக நோக்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் ஆற்றவுள்ள உரையைத் தொடர்ந்து பிரதமர் மாக்கானி பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ஆண்டி பர்ன்ஹாமை நேரில் சந்தித்து பேசுவார். அமெரிக்காவுடனான வர்த்தக தடைகளால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சமாளிப்பதற்கு அட்லாண்டிக் கடந்த வர்த்தக உறவுகளை பலப்படுத்துவதில் இந்த சந்திப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நகராட்சி அலுவலக முகப்பிலிருந்து அமெரிக்க குடியினை அகற்றுவதற்கு ஒன்டாரியோ மாகாணத்தின் மேஃபோர்ட் நகரசபை தீர்மானித்துள்ளது. கனடா அமெரிக்காவிற்கிடையில் வர்த்தக போர் தீவிரமடைந்த சூழலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க மேஃபோர்ட் ஹோல் கட்டிடத்தின் முகப்பில் பறந்து வந்த அமெரிக்க தேசிய குடியினை உடனடியாக அகற்றுவதற்கு மேஃபோர்ட் நகராட்சி மன்றம் வாக்களித்தது. நகரின் முக்கிய அடையாளமாக விளங்கும் மேஃபோர்ட் ஹால் கட்டிடத்தின் மிக முக்கிய பகுதியில் கெனடிய கொடியுடன் அமெரிக்க கொடியும் நீண்டகாலமாக பறக்கவிடப்பட்டிருந்தது. இதில் அமெரிக்க கொடியினை அகற்றி எடுக்கப்பட்ட முடிவு இரு நாடுகளுக்கு இடையில் நிலவி வரும் ராஜதந்திர பதற்றத்தின் நேரடி பிரதிபலிப்பு என தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்த அறிவித்தல் திங்கட்கிழமை வெளியானது. கனடாவின் இறையாண்மை உள்நாட்டு பொருளாதாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமது மாநகராட்சி கட்டிடத்தின் அமெரிக்க கொடிக்கு இனி இடமில்லை என மேஃபோர்ட் நகரசபை உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானித்தனர். கெனடிய பிரதமருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த சமூக வலைதள பதிவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் மாக்கானிக்கு சமூக வலைதளம் வாயிலாக கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. கல்கரியைச் சேர்ந்த யூ டியூப் வலைப்பதிவரை RCMP கைது செய்து வழக்கு பதிவு செய்தது. இந்த நடவடிக்கை குறித்து செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை RCMP வெளியிட்டுள்ளது. பிரதமருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் 31 வயதான செமி டெகோஸ்டா கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கரி நகர காவல்துறையின் உதவியோடு கைதான இவர் மீது கெனடிய பிரதமருக்கு எதிராக கொலை அச்சுறுத்தல் விடுத்ததான அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆல்பர்ட் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ள விசாரணைக்கு முன்பாக அவர் சிறை காவலில் வைக்கப்பட்டார். பிரதமரின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுவிக்கும் வகையில் யூ டியூப் தளத்தில் பதிவிடப்பட்ட ஒரு கொலை மிரட்டல் குறித்து கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் RCMPயின் ஒருங்கிணைந்த தேசிய பாதுகாப்பு அமலாக்க குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்தது. கைதானவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ட்ரூடோ நகர முதல்வர் தேர்தலுக்கான முதலாவது அதிகாரப்பூர்வ நேரடி விவாதத்தில் 3 பிரதான வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த விவாதம் டெய்லி பிரெட் ஃபுட் பேங்க் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோவாவை எதிர்க்கும் பிராட்ஃபோர்ட் மற்றும் கிறிஸ் அலெக்சாண்டர் ஆகிய மூவர் மட்டுமே முன்னிலை வேட்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். திங்கள் நடைபெற்ற இந்த விவாதம் இடையில் ட்ரூடோ நகர முதல்வர் வேட்பாளர்கள் தங்கள் கொள்கைகளை முன்வைத்து தீவிர வாக்குவாதங்களில் ஈடுபட்டனர். TTC, வாராந்த கட்டண உச்சவரம்பு, பாடசாலை மதிய உணவு திட்ட நீடிப்பு, அதிகார பகிர்வு ஆகிய விடயங்களை முன்வைத்து ஒலிவியாச்சோ இந்த விவாதத்தில் ஈடுபட்டார். ஸ்காப்ரோ ஈஸ்ட், LRT, யூனியன் புகையிரத நிலையத்தின் புதிய காவல் சாவடி, அதிரடி நகர முதல்வர் அதிகாரங்கள் உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்து பிராட்ஃபோர்ட் விவாதத்தில் கலந்து கொண்டார். பொருளாதார மேம்பாடும் வேலைவாய்ப்பும், AI திறவு மையங்களுக்கு ஆதரவு, சட்டம் ஒழுங்கு, வலுவான நிர்வாகம் ஆகிய உறுதிமொழிகளை கிறிஸ் அலெக்சாண்டர் தனது விவாதத்தின் போது குறிப்பிட்டார். அக்டோபர் 26 நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்பாக இந்த மூவருக்கும் இடையிலான மேலும் விவாதங்கள் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: நிர்வாகத்தில் இயங்கும் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 6A, ஸ்கார்போ, 416-649-6388.
1: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட்

0: ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-8-9552.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
2: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to EastFM.ca.

இலங்கை செய்திகள். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பேரணியில் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டதாக கூறி குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த விசாரணை பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் வுட்ல தெரிவித்துள்ளார். இந்த பேரணியில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக கூறி ஒன்றிணைந்த எதிர்கட்சி என தம்மை அடையாளப்படுத்தும் சிவில் சமூக அமைப்பினால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணியில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குறித்து எதிர்கட்சியினரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இந்த பேரணியில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன்னை ஒரு விடுதலை புலி என குறிப்பிட்டதோடு நெறியை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்திருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை மறைமுகமாக சுட்டிக்காட்டி விமர்சித்தார். விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான கருத்துக்களுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஆதரவாளர்கள் சிலருக்கே இந்த கருத்துக்கள் அதிர்ச்சினை ஏற்படுத்தியிருந்த போதிலும் மேடையில் விடுதலை புலிகள் பற்றி பேசப்பட்ட போது அங்கிருந்த சில ஆதரவாளர்கள் ஆரவாரம் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே எதிர்வரும் 23 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதிவான் பசன் அமரசேனை இன்று உத்தரவிட்டார். சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது குறித்த உத்தரவு அன்றைய தினம் வழங்கப்படும் எனவும் நீதிவான் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்றில் விடயங்களை சமர்ப்பித்த பிரதி மன்றாடியார் நாயகம் ஜனக பண்டார இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே 4 சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து சட்டமாதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெற்றுள்ளதால் இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை தாமதமின்றி தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்காக ஏர்பஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் பல தடவைகள் இலங்கைக்கு வருகை தந்து வாக்குமூலங்களை வழங்கியிருப்பதாகவும் பிரதி மன்றாடியார் நாயகம் தெரிவித்துள்ளார். நிதிக்குற்ற விசாரணை பிரிவான FCIDயில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறியதாக வெளியான ஊடகச் செய்திகள் தவறானவை என ராஜபக்சே குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். ஷிராந்தி ராஜபக்சே தனியார் மருத்துவமனையில் இருந்து நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் FCIDயில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு இதற்கு முன்னர் ஷிராந்தி ராஜபக்சவிற்கு எந்த ஒரு அழைப்பும் விடுக்கப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். இன்று அதிகாலை 12:50 வானூர்தி புறப்படவிருந்த நிலையில் வானூர்தி நிலைய வாயிலுக்கருகில் வைத்து அதிகாரி ஒருவர் குறித்த கடிதத்தை ஷிராந்தி ராஜபக்சவிடம் கையளித்ததாக அவர் தெரிவித்தார். அவர் நாட்டை விட்டு வெளியேற தயாராக இருந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த அறிவிப்பு வழங்கப்பட்டதாக ராஜபக்சே குடும்ப உறுப்பினர் கூறியுள்ளார். எனவே FCIDயில் இருந்து இதற்கு முன்னர் ஷிராந்தி ராஜபக்சவிற்கு எந்த ஒரு அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்றும் குறித்த கடிதமும் அவர் வானூர்தி நிலையத்திற்கு வருகை தந்த பின்னரே அவரிடம் கையளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சே சிங்கப்பூருக்கு பயணமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 24 தேதி நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்ட போதிலும் அவர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதாக நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு அறிவித்தது. அவருடன் ரோஹித ராஜபக்சவின் அத்தையும் புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்தமை குறித்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு எதிரான வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் 28 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு குடும்ப நீதிவான் பசந்த் அமரசேன உத்தரவிட்டார். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் முன்னிலையானார். சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் இது மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கினை நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். எவ்வாறாயினும் இந்த வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் 28 ஒத்திவைப்பதாக நீதிவான் தெரிவித்துள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலாகுடா தி ஞானசாரத்தினருக்கு எதிரான வழக்கு திருவரும் 30 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு செல்லுபடியற்றது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் ஞானசாரத்தினர் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு விளக்கமறையில் நீடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
1: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 7:46. குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

0: ஏழு மணி 50 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். யேமனின் ஹூதி அமைப்பினருக்கு ஆயுதங்கள், நிதியுதவி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி வழிநடத்துவதன் மூலம் ஈரான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை நேரடியாக மீறி வருவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. பாதுகாப்பு சபையின் 21-40 மற்றும் 22-16 ஆகிய தீர்மானங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியது. இதன் மூலம் ஹூதி அமைப்பினருக்கு ஆயுதங்கள், நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்கப்படுவது தடை செய்யப்பட வேண்டும் என அமெரிக்கா கூறியது. மசுகு எண்ணெய் தாங்கிகள் மற்றும் துறைமுக கட்டமைப்புகள் மீது ஹூதிகள் நடத்திவரும் தாக்குதல்கள் பிராந்திய மற்றும் உலகளாவிய ஆற்றல் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக அமெரிக்கா கவலை வெளியிட்டது. ஹூதி அமைப்பினர் தமது படை முன்னேற்றத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் புதிதாக கைப்பற்றிய பகுதிகளில் இருந்து வெளியேறி தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக சீனாவிற்கு செல்லவுள்ளார். பீஜிங்கில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றத்தை தணிக்கவும் அமெரிக்கா ஈரான் இடையிலான முட்டுக்கட்டியை உடைக்கவும் சீனா சமரச தூதுவராக செயல்பட முடியுமா என்பது குறித்து இந்த பயணத்தின் போது ஆராயப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிராந்திய பாதுகாப்பை வெளிநாட்டு தலையீடுகளின்றி பிராந்திய நாடுகளை கையாள வேண்டும் என்பது ஈரான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. அமெரிக்காவின் தடைகளுக்கு மத்தியிலும் ஈரானில் இருந்து மசு எண்ணெய் வாங்கும் முதன்மை நாடாகவும் மத்திய கிழக்கின் முக்கிய ராஜதந்திர சக்தி மிக்க நாடாகவும் சீனா விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் வன்முறையில் ஈடுபடும் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு எதிராக மேலும் தடைகளை விதிப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கை பிரிவு தலைவர் காஜா கலாஸ் தெரிவித்தார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் வன்முறையை கட்டுப்படுத்த பொறுப்புக்கூறல் அவசியம் என்றும் ஏற்கனவே 3 தடைகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் தடைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேற்கு கரையில் பலஸ்தீன மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்படுவதும் குடியேற்றவாசிகளின் வன்முறைகளும் அதிகரித்திருப்பதாக தெரிவித்த அவர் காசாவில் பேரளவில் மட்டுமே யுத்த நிறுத்தம் காணப்படுவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவை நோக்கி ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்டதாக கூறப்படும் ஆளில்லா விமானம் ஒன்றை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்துள்ளதாக சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகள் அறிவித்துள்ளன. மெக்காவிற்கு தெற்கே வைத்து தடை செய்யப்பட்ட வான்பரப்பிற்குள் நுழைவதற்கு முன்பே இந்த ஆளில்லா விமானம் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாக கூட்டுப்படைகளின் செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் துர்கி அல் மலிகி தெரிவித்தார். மெக்கா மற்றும் மதீனா ஆகிய புனித நகரங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது தமக்கு சிவப்பு கோடு என கூட்டுப்படை எச்சரித்தது. இத்தகைய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு கடுமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளன.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும்
1: இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி நேற்று சவுத்ஹாம்டனில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி 254 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 4 விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் 254 ஓட்டங்களை இங்கிலாந்து அணி குவித்தது. இங்கிலாந்து அணி சார்பில் அதன் தலைவர் ஹாரி புரூக் 114 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 49 பந்துகளில் அவர் இந்த ஓட்ட பிரதியினை பகிர்ந்து கொண்டார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜோஸ் பட்லர் 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பதிலளித்து துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 135 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து 119 ஓட்டங்களால் தோல்வி அடைந்தது. இதேவேளை நேற்று நடைபெற்ற மற்றொரு T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதியிருந்தன. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி தனது 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 159 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்த இந்திய அணி 14.5 ஓவர்கள் நடுவில் 163 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இந்திய அணி இந்த ஓட்டத்தை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி சார்பில் சஞ்சு சாம்சன் 57 ஓட்டங்களையும், இஷான் கிஷன் ஆட்டமெடுக்காமல் 38 ஓட்டங்களையும், அபிஷேக் சர்மா 39 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார்கள்.
0: பாட்டுக்கு ஒரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உந்துதல் உணர்வுக்காக காத்திருக்காதீர்கள், செயல்படுங்கள். உந்துதல் வரும்படி காத்திருக்கின்றவர்கள் பெரும்பாலும் காத்துக்கொண்டு இருப்பார்கள். வெற்றியாளர்கள் ஆர்வம் இல்லாத நாட்களிலும் செயல்படுவார்கள். எந்த வேலையாயினும் 2 நிமிடத்தில் ஆரம்பிக்க முடியும் என்றால் உடனடியாகவே அதனை ஆரம்பிப்பதே வெற்றிக்கான முதல் படி. நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு வேலையை இன்று செய்து முடித்து பாருங்கள். உந்துதல் உணர்வு வரும்படி காத்திருக்காமல் செயல்படுங்கள். வெற்றி தானே தேடி வரும். இன்றைய நாள் முன்னேற்றகரமாக அமையட்டும்.

8:12. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்டம் 102.7 காற்றலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 18 பாகை செல்சியஸ் 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஓரளவு முகில் கூட்டம் நிறைந்திருக்கின்ற நாளாக இருக்கும். சூரியொளியையும் நாம் பிற்பகல் வேளையில் காணக்கூடியதாக இருக்கும். 25 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வியாழக்கிழமை 23 பாகை செல்சியஸ் 26 உணரப்படும். வெள்ளிக்கிழமை 21 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும், 22 உணரப்படும். சனிக்கிழமை 20 பாகை செல்சியஸ் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸ் 21 உணரப்படும். திங்கள் 20 பாகை செல்சியஸ் 21 உணரப்படும். கடும் மழைக்கான வாய்ப்புகள் திங்கட்கிழமையும் இருக்கிறது. செவ்வாய் மீண்டும் பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இருந்தாலும் அன்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 21 பாகை செல்சியஸ் 23 உணர்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 20 பாகை செல்சியஸ் 21 உணர்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனடாவின் வரவு செலவு திட்டம் அடுத்த ஆண்டு சமநிலைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மாகாணி செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கனடா தனது செயற்பாட்டு வரவு செலவு திட்டத்தை அடுத்த ஆண்டு சமநிலைப்படுத்த விலக்கி எட்டும் என பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். அடுத்த ஆண்டிற்குள் நாட்டின் செயற்பாட்டு பற்றாக்குறையை முழுமையாக ஒழித்து வரவு செலவு திட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. டொரண்டோவில் நடைபெற்ற முதலாவது கனடா முதலீட்டு மாநாட்டின் 2 அமர்வில் இந்த அறிவித்தலை பிரதமர் வெளியிட்டார். உலகளாவிய சொத்து மேலாளர்கள், சர்வதேச நிதியாளர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் இந்த முக்கியமான நிதி நிலை அறிவிப்பை தெளிவுபடுத்தினார். பிரதமரின் இந்த அறிவிப்பை மாநாட்டின் குழுமிருந்த வணிகத் தலைவர்கள் வரவேற்றார்கள். தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் G7 உறுப்பு நாடுகளில் மிக குறைந்த ஒட்டுமொத்த பற்றாக்குறையை கொண்ட நாடாக கனடா தொடர்ந்து நீடிக்கும் என மாகாணி உறுதியளித்தார். பிரதமரின் இந்த நிதிநிலை கணிப்புகள் குறித்து கனடாவின் பொருளாதார நிபுணர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். கனடாவின் 4 பிரதான விமான நிலையங்களை தனியார் மயமாக்கும் பிரதமரின் திட்டம் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கனடாவின் 4 சர்வதேச விமான நிலையங்களை தனியார் முதலீடுகளுக்கு திறந்து விடுவதற்கு மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் மாகாணி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். டொரண்டோவில் நடைபெற்ற முதலாவது கனடா முதலீட்டு மாநாட்டின் 2 நேற்று இந்த தகவலை அவர் வெளிப்படுத்தினார். டொரண்டோ பியர்சன், மான்ட்ரியல் ட்ரூடோ, வான்குவர், கல்கரி ஆகிய சர்வதேச விமான நிலையங்களின் செயற்பாடுகளில் தனியார் முதலீட்டாளர்கள், சர்வதேச சொத்து மேலாளர்களை இணைப்பதற்கு மாகாணி அரசு தீர்மானித்துள்ளது. இந்த விமான நிலையங்களை முழுமையாக தனியார் வசம் விற்பனை செய்யும் தனியார் மயமாக்கல் அல்ல என குறிப்பிட்ட மாகாணி, இது ஒரு நீண்டகால சலுகை ஒப்பந்தம் மட்டுமே எனவும் தெரிவித்தார். கனடாவின் புதிய பொருளாதார வளர்ச்சியினை தீவிரப்படுத்துவதற்காக பிரதமரால் முன்வைக்கப்பட்டுள்ள $1 trillion மூலதன செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த விமான நிலைய தனியார் மயமாக்கல் திட்டம் நோக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையங்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமான லாப நோக்கமற்ற உள்ளூர் அதிகார அமைப்புகளால் நிர்வகிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இந்த அறிவிப்பு பொருளாதார உத்தி ஆளும் லிபரல் கட்சிக்குள் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட தனியார் மயமாக்கல் திட்டத்தின் நன்மைகள், சவால்கள், பொதுமக்களின் வரிப்பணம் குறித்த தாக்கங்கள் ஆகியன குறித்து விவாதிக்க லிபரல் கட்சி நாடாளுமன்ற குழுவினர் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார்கள். அரசின் இந்த முடிவினை அரசியல் விமர்சகரிடம் எதிர்க்கட்சியினரும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள். இந்த அறிவிப்பிற்கு கனடாவின் மிகப்பெரிய தொழிலாளர் சங்கங்களான யூனிஃபோ, கனடிய தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய இரு அமைப்புகளும் தமது கடும் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தியுள்ளன. அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பேரணியில் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டதாக கூறி குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த விசாரணை பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் வுட்ல தெரிவித்துள்ளார். இந்த பேரணியில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழ் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக கூறி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என தம்மை அடையாளப்படுத்தும் சிவில் சமூக அமைப்பினால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணியில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குறித்து எதிர்க்கட்சியினரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இந்த பேரணியில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன்னை ஒரு விடுதலை புலி என குறிப்பிட்டதோடு நரியை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்திருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை மறைமுகமாக சுட்டிக்காட்டி விமர்சித்தார். விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான கருத்துக்களுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஆதரவாளர்கள் சிலருக்கே இந்த கருத்துக்கள் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருந்த போதிலும் மேடையில் விடுதலை புலிகள் பற்றி பேசப்பட்ட போது அங்கிருந்த சில ஆதரவாளர்கள் ஆரவாரம் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஏமனின் ஹூதி அமைப்பினருக்கு ஆயுதங்கள், நிதியுதவி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி வழிநடத்துவதன் மூலம் ஈரான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை நேரடியாக மீறி வருவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. பாதுகாப்பு சபையின் 21-40 மற்றும் 22-16 ஆகிய தீர்மானங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியது. இதன் மூலம் ஹூதி அமைப்பினருக்கு ஆயுதங்கள், நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்கப்படுவது தடை செய்யப்பட வேண்டும் என அமெரிக்கா கூறியது. மசுகு எண்ணெய் தாங்கிகள் மற்றும் துறைமுக கட்டமைப்புகள் மீது ஹூதிகள் நடத்திவரும் தாக்குதல்கள் பிராந்திய மற்றும் உலகளாவிய ஆற்றல் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக அமெரிக்கா கவலை வெளியிட்டது. ஹூதி அமைப்பினர் தமது படை முன்னேற்றத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் புதிதாக கைப்பற்றிய பகுதிகளில் இருந்து வெளியேறி தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 18 நிமிடம்.

0: நேரம் 8:22, இது குட் மார்னிங் கனடா.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? Why TTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள

0: சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என்ன, 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தரா தரம் நிரந்தரம்.
2: இசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 8:25, இது குட் மார்னிங் கனடா.

0: ஹையஸ்ட் எஃப்எம் 102.7. ஒவ்வொரு குழந்தையின் எதிர்காலமும் அந்த குழந்தையின் பெற்றோர்களின் கைகளில் இருக்கிறது. குழந்தையை எப்படி பெற்றோர் வளர்க்கிறார்கள் என்பதை பொறுத்தே அந்த குழந்தையின் எதிர்காலம் அமைகிறது. குழந்தைக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் குழந்தைகளின் மனதில் நல்ல இடத்தை பெற்றுக் கொள்ளலாம் என பெற்றோர் நினைக்கிறார்கள். அல்லது தாம் பட்ட சிரமங்களை தங்கள் குழந்தையும் பெறக்கூடாது என்பதற்காக தங்கள் சிரமங்களை மறைத்துக் கொண்டு குழந்தைகள் கேட்பதையெல்லாம் பெற்றோர் செய்து கொடுக்கிறார்கள். இது ஆரோக்கியமானதா? உண்மையில் குழந்தை வளர்ப்பின் போது பெற்றோர் எவ்வாறான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பில் பேராசிரியர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை இப்போது நாம் கேட்க போகின்றோம்.
1: அதிகமாக ஒரு பொருள் கிடைக்க கிடைக்க அதன் மேல மரியாதை கணிசமா குறைஞ்சு போயிடும். அப்பா அம்மாவா அன்பு அதிகமா கிடைக்குது. அந்த அன்பு அதிகமா கிடைக்கும் போதுதான் நமக்கு அவங்க மேல கோபம் வருது. எப்போ இருக்கிறவங்க தானேன்னு தோணும். வீட்டுல ஒரு நாற்காலி இருக்கிற மாதிரி, ஒரு பெஞ்ச் இருக்கிற மாதிரி, ஒரு லைட் இருக்கிற மாதிரி, ஒரு ஜன்னல் இருக்கிற மாதிரி, தாய் தகப்பன் தானே எப்பவும் இருக்கிறவங்க தான் தோணும். ஆசிரியர்கள் தானே எப்பவும் இருக்கிறவங்க தானேன்னு தோணும். எந்த பொருளுக்காக தேடலையோ, எந்த பொருளுக்காக பாடுபடலையோ, எந்த பொருள் எனக்கு கிடைக்காம கிடைச்சதுங்கிற அந்த ஆச்சரியம் உங்க கண்ணுல இல்லையோ, அந்த பொருள் மேல அலட்சியம் அதிகமாக இருக்கும். எல்லாம் வசதியா வந்தாலும் வளராது. ஒரு விவசாயி போய் ஆண்டவங்கிட்ட ரொம்ப கோவத்தோட போய் கேட்டிருக்கான், உன் கண்டிப்பா இறைவா நான் உன்னை நம்பவே முடியாது. ஏன் தெரியுமா? வேண்டாத நேரத்துல வெயில் அடிக்கிற, வேண்டாத நேரத்துல காத்து வருது, வேண்டாத நேரத்துல மழை வருது, இப்படி பயிருக்கு உதவாத எல்லாம் வந்துட்டே இருக்கும் பொழுது எப்படி விவசாயம் பண்ண முடியும்? உனக்கு கண்டிப்பாவே விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் வேணும், நல்லா புரிஞ்ச ஒரு நபரா வேணும். சிரிச்சுட்டே இறைவன் சொன்னானா, எனக்கு நிஜமாவே அப்படி ஒரு ஆள் இருந்தா நல்லதுதான். எத்தனை வேலையை தான் நானே பார்க்க முடியும்? உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனா மொத்தமா உலகத்தையே கொடுக்க முடியாது. நீ எப்படி பாப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு ஏக்கரா பூமி முதல்ல தொடங்கு, ஒரு 6 மாசம் எடுத்துக்கோ. இந்த 6 மாசத்துல மிக அழகாக நேர்த்தியாக பயிர் பண்ணிட்டேன் வை, உலகத்தை உன் பொடுப்புல விட்டாச்சு, அவ்வளவேதான். அடுத்த நிமிஷம் அந்த விவசாயி சொல்றாரு, கேட்ட போது மழை வரணும், கேட்ட போது வெயில் அடிக்கணும், கேட்ட போது காற்று வரணும். ஆனா எவ்வளவு கேட்கறேன்னோ அவ்வளவுதான் வரணும். பூச்சி வரக்கூடாது, பூச்சிப்பட்டு எதுவும் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, எல்லாம். சிரிச்சுட்டே ஆண்டவன் சொல்றான், நீ லேபில் வச்சு அளந்து கிராஜுவேட்டட் ஜார்ல எடுக்கிற மாதிரி நீ கேட்ட அளவுக்கு ஒரு நானோ பார்ட்டிகல் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம அப்படியே கொடுக்குறேன். ஆனா நீ தான் பொறுப்பு. 6 மாதம் சரி, அதுவும் எப்படி? இந்த பக்கம் வயல், அந்த பக்கம் வயல், முன்னால வயல், பின்னால வயல், நடுவில் ஒரு ஏக்கரா நிலம், உழுது பண்பட்டு தள தள தளன்னு எங்க விதைய போடு பார்க்கலாம். நான் இப்ப முளைக்கிறேன், இப்ப முளைக்கிறேன்னு காத்து நிற்கக்கூடிய புலம், நிலம் கூட இல்ல புலம், அரபிள் லேண்ட். அவ்வளவு அழகா தெய்வம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பக்கத்துல இருக்கிறதுலாம் வரும், கல்லு முள்ளுமாக இருக்கு, பூச்சி பொட்டெல்லாம் அண்டி கிடக்கு, பாம்பு பல்லி பேத்தேள் எல்லாம் இருக்கு. இவரோடது அவ்வளவு சுத்தமா இருக்கு, விதைச்சாச்சு. மற்றதுல மண்ணு விரிஞ்சு விதை வர்றதுக்குள்ள இவரோடது நல்ல உயரம் வந்தாச்சு, ரொம்ப அழகா இருக்கு பாக்க. எப்ப வெயில், வெயிலே வா, வந்தேன், இவ்வளவுதான் வரணும், வந்தாச்சு, போப்போ போயாச்சு. காத்தாடி இவ்வளவுதான், இவ்வளவுதான் தண்ணி விடணும், இதுக்கு மேல தண்ணி தான் செடி தாங்காது. சரி, என்ன கேட்கிறாரோ, எவ்வளவு கேட்கிறாரோ, எப்பெல்லாம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் கொடுத்தாச்சு தெய்வம். ஆச்சு, 3 மாதம் முடிஞ்சு 4 மாதம் பக்கத்து இதுல பாத்தீங்கன்னா பாதி செடி சுருண்டு இருக்கு, ஏதோ பூச்சி அரிச்சிருக்கு, ஏதோ கிளி எல்லாம் வந்து கொத்தி இருக்கு, எல்லாம் எதுவுமே நல்லா இல்ல. இவரோடதா கண்ணே பட்டுற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு, தாங்கவே முடியல இந்த விவசாயிக்கு. எவ்வளவு அழகா விவசாயம் பாக்குறேன், இறைவன் முழு பொறுப்பை என்கிட்ட கொடுக்க போறாரு. இறைவன் கிட்ட சொல்றேன், பத்தியா ஒரு விவசாயி விவசாயம் பண்றதுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது இறைவன் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நான் கேட்க போறேன். முடிவெடுத்தாச்சு, நாளைக்கு அறுவடைக்கான நாள். பக்கத்துல பாக்குறாரு, இங்க பாக்குறாரு, பெருமை தாங்க முடியல, கதிரெல்லாம் அவ்வளவு அழகா நிக்குது. ஆனாலும் ஒரு விவசாயி என்ன பண்ணுவார் தெரியுமா? நாளைக்கு அறுவடைனா இன்னைக்கு போய் கதிரை கிள்ளி உள்ளங்கையில வச்சு ஒரு தேய் தேய்ச்சு பாப்பாரு, எந்த அளவுக்கு பால் பிடிச்சிருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு. போய் ஒரு கதிரை கிள்ளி பாக்குறாரு, கையில வச்சு தேய்க்கிறாரு, பாலே இல்லை. வீட்டுல போய் தாய் தகப்பனை கேட்டா சொல்லுவாங்க, இப்படி உப்புன்னு ஊதினீங்கன்னா சாவியா பறந்து போயிடும், உள்ளுக்குள்ள மணியே இல்லை. என்னது இது? சரி இருக்கிறதான், 1 ஏக்கரா நிலத்துல விவசாயம் பண்ணனா 1-2 கதிர் இல்லாம தானே போகும். அடுத்தது அடுத்தது அடுத்தது அடுத்தது ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வரிசையா கிள்ளி பாக்குறாரு. வரிசை விட்டு ரேண்டம் சாய்ஸ் ஒன்னு எடுத்து பாக்குறாரு. எதை வச்சு உள்ளங்கையில வச்சு தேய்ச்சாலும் இல்ல. கோவம் வந்துருச்சு, கூப்பிட்டாச்சு இறைவனை. இறைவன் சிரிச்சுட்டே காத்துட்டு இருக்காரு. இறைவன் சொல்ற, நீ கூப்பிடாம நான் வரவே மாட்டேன், ஆனா எப்ப பிரச்சனை இருந்தாலும் கூப்பிடு, என்ன மறக்காம. வந்தாச்சு. வந்து நிற்கும் போது, நீ எங்க எல்லாம் கொடுத்துட்டு ஏமாத்திட்டேன்னு இறைவன் சிரிச்சுட்டே சொல்றாரு. ஏமாத்துறதா? அந்த வார்த்தையே எனக்கிட்ட இல்லையே. என்னுடைய அகராதியில இல்லாத வார்த்தைகள்ல முதல்ல இருக்கிறது ஏமாற்றம். ஏமாத்தவே இல்லையே, நான் இருக்க அவனை ஏமாத்தணும். இல்ல, கேட்ட போது நீ தானேப்பா கேட்ட, எவ்வளவு வெயில் வேணும்னே கொடுத்தேன், காத்து வேணும்னே கொடுத்தேன். நீ கேட்டதுக்கு மேல ஒண்ணுமே நான் தரல. பக்கத்துல பூச்சி வரக்கூடாது, வராது. பாம்பு பலி வரக்கூடாது, வராது. நோய் வரக்கூடாது, வராது. ஐயோ மூச்சு, நீ சொன்னது மட்டும்தான். ஆனா ஏன் எதுவுமே கதிர் பிடிக்கல? சரி அப்படியே விடு. பக்கத்துல பூச்சி போட்டு எல்லாம் வந்து, வேண்டாத நேரத்துல பெருமழை வந்து, வேணுங்கிற நேரத்துல வராம, வெயில் அடிச்சு தாழ் அப்படி பாலம் பாலமா நிலம் பிரிஞ்சு கிடக்குற அந்த வெயில், பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்ல அங்கேயும் போட்டிருக்காங்க. உன்னுடைய வயல்ல இருக்கக்கூடிய செடிகளுடைய வயசே தான் ஆச்சு. அங்கே ஏதாவது வந்திருக்கான்னு போய் பார்க்கலாமா? போய் ஒரு இதை கிள்ளி உள்ளங்கையில தேய்க்கிறாங்க, அப்படியே பால் சுரந்து மணி மணி மணியா கதிர் பிடிச்சிருக்கு. விவசாயிக்கு தாங்கவே முடியல. இது என்ன அநியாயம்? பார்த்து பார்த்து பார்த்து வளர்த்து இது சாவியா உட்காந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் வந்தாது அவ்வளோ அழகா வந்திருக்குங்கும் போது இறைவன் சிரிச்சுட்டே சொன்னாரோ, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் ஏன் கொடுக்குறேன்னு தெரியுமா? எல்லாமே வசதியாக கொடுத்து, எல்லாமே அழகாக கொடுத்து, எல்லாமே இனிமையாக கொடுத்து, ஏமாற்றங்கள் இல்லாமல், தோல்விகள் இல்லாமல், துவளல்கள் இல்லாமல், துன்பம் இல்லாமல், வாழ்க்கையில் இனிமை இனிமை இனிமை மட்டுமே கொடுத்துட்டு வந்தா, அதுவும் கேட்டபோது கேட்ட அளவு கேட்டபோதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா, இப்போ உன் செடி இருக்கு இல்லையா, இதில் விளைஞ்ச கதிர் மாதிரி பால் பிடிக்காம பத்து பேருக்கு உதவாமல் சாவியாகத்தான் போகும். வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். வேண்டாத நேரத்துல பெருமழையா நான் கொட்டும் போது மண்ணுக்கும் செடிக்கும் தெரியும், எத்தனை உறிஞ்சினா போதும், அதுக்கு மேல உறிஞ்சினா அழுகி போயிருவோம். இந்த அறிவு எப்ப கிடைக்கும்? அளந்தளந்து ஊத்தினா கிடைக்குமா? வேண்டாத நேரத்துல வெயிலான வெயில் கொளுத்தும், அப்ப அந்த வேருக்கு தெரியும், இன்னும் ஆழமா போய் தேடு, இன்னும் ஆழமா போய் தேடு, எங்கேயோ ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும், வேர் பாஞ்சு பாஞ்சு பாஞ்சு தேட ஆரம்பிக்கும். வறுமை வந்து தாக்க தாக்க தாக்க, இன்னும் எங்க போய் எனக்கு அறிவு கிடைக்கும், இன்னும் எங்க போய் பார்க்க தோணும். பெரும் காற்றா சூறாவளி அடிக்குமா, இந்த ஆழ ஆழமா போன வேர் என்ன பண்ணும் தெரியுமா? மண்ணுக்குள்ள போய் விரல் மாதிரி இறுக்கி பிடிச்சுக்கும். எத்தனை தடவை காத்தடிச்சாலும் பணிஞ்சு பணிஞ்சு படுத்து படுத்து எழுந்திருக்குமே தவிர வேரோட பிச்சுக்கிட்டு போகாது. இது அத்தனையும் நல்ல ஒரு கிளைமேட் நம்ம சொல்றோமே, பியூட்டிஃபுல் கிளைமேட் கண்டிப்பாக இறையக்க கொடுத்ததே கிடையாது. ஹாஸ்டைல் கிளைமேட், முழுக்க முழுக்க உன்னை சோதிக்கிறதுக்காக, நெருப்புல தூவினா முளைப்பையான்னு பாக்குறதுக்காக. மலையாளத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நெருப்புல தூவி முளைச்சிட்டேன்னா வெயில கருக மாட்டேன், எத்தனை வெயில் வந்தாலும் கருக மாட்டேன், அந்த அளவுக்கு முளைச்சாச்சு. அப்போ இறைவன் காமிச்சாரு, இத்தனை கஷ்டத்திலையும் பால் பிடிச்சு கதிரா நிக்கக்கூடியது, கஷ்டத்திலையும் நிக்கக்கூடியது, காப்பாத்தி காப்பாத்தி காப்பாத்தி காப்பாத்தி வளர்த்து வந்தோம் அப்படின்னா ஏமாற்றங்கள் தெரியாது, தோல்விகள் தெரியாது, துவளல் தெரியாது. அடுத்தது, ஏதாவது ஒரு பொறுப்பை தயவு செஞ்சு வீட்டில் கொடுங்க. வீட்டில் பொறுப்பு கொடுக்கலன்னா நாடு பொறுப்பு கொடுக்கும் போது வாங்கக்கூடிய வலு கையில இருக்காது. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் கிளாஸுக்கு போனோமா, டேபிளை நகர்த்தி வைக்கணும், சேரை நகர்த்தி போடணும், அதுக்கு அதுக்குன்னு தனித்தனி குரூப் வச்சிருப்பாங்க. கிளீனிங் குரூப் அப்படின்னு சொன்னால் சீவக்கட்டையை எடுத்துக்கிட்டு, வீட்டில் எத்தனை பணக்காரங்க வீட்டு குழந்தையாக இருந்தாலும் தொடப்பு கட்டையை எடுத்துகிட்டு கிளாஸை க்ளீன் பண்ணணும். ஒன்று டெஸ்க் எடுத்து போடும், ஒன்று பிளாக் போர்டை க்ளீன் பண்ணும், ஒன்று குடிக்கிறதுக்கு தண்ணியே ஒரு அண்டாவில் கொண்டு வந்து வைக்கும். இதெல்லாம் இருந்த வகுப்புகள். இப்போ என் குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது, என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது, இப்படித்தானே ஆண்டவனை கேட்குறோம். நம்மளுடைய பிரார்த்தனையில் ஒரு நேர்மை வேண்டாம். ஏன்பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு கேளுங்க, அதுல ஏதோ கொஞ்சம் நேர்மை இருக்கு. என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொன்னா அது என்ன வாழ்க்கை? இது என்ன பிரார்த்தனை? குழந்தைக்கு எதிரால நீங்க பிரார்த்தனை பண்றீங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய துணிவையும் முதுகெலும்பையும் கல்வி கொடுத்துருக்கு. வீட்டில் அவங்க அந்த குழந்தை வளர்ந்துருக்கக்கூடிய ஒழுக்கம் கொடுத்துருக்கு. வீட்டில் அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் கொடுத்துருக்கு. என் குழந்தைக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நேர்மையாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கூட இறைவனேன்னு கேட்போமா? அதை விட்டுட்டு என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது. அப்போ இரண்டாவதாக, வீட்டில் பொறுப்பு கொடுங்க, ஏதோ ஒரு பொறுப்பு. இந்த வயசு குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பாக பண்ணி ஆகும். ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிற்கும், இல்லைனா பேப்பர் திருத்தும், ஏதோ ஒன்று பண்ணும். வீட்டில் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க. அன்பு காமிக்கிறத பற்றி அச்சமே இல்லைப்பா. அன்பு கண்டிக்கும், அன்பு தண்டிக்கும், அன்பு தப்ப தப்புன்னு சொல்லும். ஆனால் அன்பு தப்ப தப்புன்னு சரியாக சொல்லும். தப்ப கூட தப்பு தப்பாக சொல்லாது அன்பு. ஆனால் நாம் கொடுக்கறது செல்லும். இந்த செல்லத்தினால எதுவும் வளராது. முள் செடியாக இருக்கக்கூடிய கேக்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கள்ளி செடிக்கு பக்கெட் பக்கெட்டாக தண்ணியை கொட்டுற மாதிரி தானாக வளரக்கூடிய ஒன்று நம்மளுடைய செல்லத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்து அழிச்சிரும். அதுவா தாண்ட வேண்டிய பள்ளங்கள் இருக்கு, அதுவா தடுக்க வேண்டிய மேடுகள் இருக்கு. விடுங்க, கை கால் வளர்ந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு உதைக்குதேன்னு அழுதா எப்படி? ரெண்டு கையாலையும் தானே வாரித்துங்க குழந்தைக்கு நாம்பளா ஊட்டி ஊட்டி துப்புதேன்னு சொன்னா எப்படி? அதான் வந்தா செல்ல 18 வயசு. பொறுப்பு கொடுங்க. வீட்டில் அப்பாவுக்கு உதவியாக இருக்கணுமா பொறுப்பை கொடுங்க, அம்மாவுக்கு உதவியாக இருக்கணுமா பொறுப்பை கொடுங்க, டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லுதா எடுக்க சொல்லுங்க, ஒரு தப்பும் கிடையாது. வீட்டில் பொறுப்பு ஏற்கக்கூடிய குழந்தையால் மட்டும்தான் நாட்டில் தனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது 4 வருஷம் கழிச்சுன்னு புரியும். ரெண்டாவது விதையும் உங்கள் மனசில் போட்டாச்சா? மூன்றாவது, உங்களுடைய கஷ்டங்களை குழந்தைகிட்ட உட்காந்து பேசுங்க. அது தூங்கினதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் உட்காந்து என்ன பண்ணலாம் தெரியல, அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், இது பண்ணலாமா? அது வந்து 3 வயசுல அப்படி பண்ணீங்க, 5 வயசுல பண்ணீங்க. நம்ம எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா தாய் தக பண்ணலாம்? விரல நீட்டின பக்கம் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கறதோட பொறுப்பு முடிஞ்சு போச்சா? இது என்னால வாங்கி கொடுக்க முடியாதுன்னு என்ன பக்கத்து வீட்டு குழந்தைகிட்டயா போய் சொல்வீங்க? அவங்க உங்க குழந்தைகிட்ட சொல்றீங்க. இது சொல்லி பழகிட்டீங்கன்னா குழந்தைக்கு தெரியும், அது விழறக்கூடிய பள்ளம் வந்தா நகர்ந்து நில்லுங்க, விழுந்து எழுந்திருக்க முடியாத போது ஓடி போய் தூக்கலாம், பள்ளம் வரும்போதெல்லாம் பாஞ்சு பாஞ்சு பாஞ்சு பாஞ்சு நடுவுல பாலம் மாதிரி நீங்க விழுந்து உங்க மேல குழந்தை நடந்து போச்சுன்னா அதுக்கு பள்ளமும் அடையாளம் தெரியாது, பாலமா இருந்து நபரை மிதிச்சுட்டு போறோமேங்கிற வலியும் அது தெரியாது. சைக்கிளோட்டர் மாதிரி விழட்டும், விழ தெரிஞ்சவனுக்கு தான் எழுந்திருக்க தெரியும், விழ தெரிஞ்சா மட்டும்தான் விழறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் ஒரே சக்தி வேணும்னு தெரியும். விழ தெரிஞ்சவனுக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை எப்படி எழுந்திருக்கிறதுன்னு தெரியும், போன தடவை விழுந்த போது எழுந்திருந்த வேகத்தை விட இந்த தடவை இன்னும் அதிகமா எழுந்திருக்கிறதுன்னு தெரியும், விழ போறோம் தெரிஞ்ச போது விழாம எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு தட்டி தடுமாறி நிக்கிறது எப்படின்னு தெரியும். இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியும் தெரியுமா, விழுந்தவனுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியும், ஒருத்தனை தள்ளாம இருக்கிறது எப்படின்னு தெரியும், ஒருத்தனை கீழே வீழ்கடிக்காம இருக்கிறது எப்படின்னு தெரியும், ஒருத்தனை வீழ்த்துறதுல ஒரு வெற்றியுமே இல்லை அப்படிங்கறது தெரியும். விழுந்தவனுக்கு விரல் கொடுக்கறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும்னு தெரியும். தன்னை விட உயரமா நிக்கக்கூடியவனை பார்த்தும் தன்னுடைய திறமையில மட்டுமே நம்புறது எப்படின்னு தெரியும். அதுக்கு முதல்ல விழ தெரியணும். அதை விட்டுட்டு குழந்தைங்க விழற இடத்துல எல்லாம் போய் குறுக்க நின்று குறுக்க நின்று குறுக்க நின்று அதுக்கு அன்புன்னு ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னா குழந்தை பொறுப்பா வளர வேண்டிய குழந்தைக்கு பொறுப்பு இல்லாம வளர்றதுக்கு நாம தான் கொடுக்கறோம்.

0: 102.7 கேட்டாலே
1: எட்டு மணி 46 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பிஸ்டாக் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1407 416-528-1407. குணா, நாங்கள் இந்த தொழில் முனைவோர் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். அது குறித்தும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டங்கள் குறித்தும் அதிகம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தின் சார்பில் அந்த நிறுவன உரிமையாளர் காப்புறுதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அப்படியாக அவர் பெற்றுக் கொண்டால் அதில் என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும்?
2: நிச்சயமாக ஒரு கோஆபரேஷன் ஓன் பண்றவர், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், அதாவது டாக்டர்ஸ் டென்டிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி சர்வீஸ் கோஆபரேஷன் வச்சிருப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் பொழுது அதை வந்து ஒரு கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக வாங்குவதில் பல நன்மைகள் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் வந்து உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு 100,000 ப்ரீமியம் உள்ள பாலிசி என்று வைத்தால், அந்த $100,000 ப்ரீமியத்தை பர்சனல் இன்சூரன்ஸாக வாங்கும் பொழுது அவர்கள் வந்து 166,000 மேலே கோஆபரேஷனிலிருந்து எடுக்க வேண்டும், ஏனென்றால் டிவிடெண்டாக இல்லாட்டி சேலரியாக எடுத்துத்தான் அதை பே பண்ண வேண்டும். அதேவேளை அதே பாலிசியை வந்து 100,000 டிரெக்டாக ஆஃப்டர் ப்ராஃபிட் கோஆபரேஷன்லேருந்து பே பண்ணும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸாக வாங்க முடியும். அப்படி வாங்கும் பொழுது அந்த 66,000 இயர் சேவிங் வருகின்றது. எனவே ஸ்டில் அப்போ பெனிஃபிட் என்று வரும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கோஆபரேஷன் தான் பெனிஃபிஷரியாக இருக்கும். இருப்பினும் அந்த ப்ரொசீட் வரும் பொழுது கேபிட்டல் டிவிடன் அக்கௌண்ட் என்ற அக்கௌண்ட்டின் மூலம் அவங்களுடைய பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முழு பணத்தையுமே டேக்ஸ் ஃப்ரீயாக பெற முடியும். எனவே இந்த கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் கன்செப்ட் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இப்பொழுது ப்ரீமியம் சேவிங்குக்கு மேலாக அவர்கள் ஒரு கோஆபரேஷனுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு காப்புறுதியாக அமைகின்றது.
1: நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து உங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் இவ்வாறான காப்புறுதி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அறிந்து கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். 8:54 நிமிடம்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியிலிருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தருகின்றீர்களா? ஒன்றாரியம் முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போர்ட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
5: திசையெல்லாம் கேட்கும் இசை.
0: ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமனின் சந்திரசகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். சூரிய ஒளிச்சத்துடன் கூடிய அழகான புத்தம் புதிய காலை இப்பொழுது உற்சாகத்தோடு நாங்களும் வரவேற்றிருக்கின்றோம். காலை 9:01, 12 வரைக்கும் இன்றைய காலை வேளையிலும் நேற்று இன்று நாளையோடு தான் நீங்கள் இணைந்திருக்க போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 2 பாதிக்குள் நாங்கள் இப்போது நடைபோட தொடங்குகின்றோம். இன்றைக்கு செப்டம்பர் 16 புதன் கிழமை, இந்த வாரத்தின் நடுப்பகுதிக்கும் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் செப்டம்பர் 16 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிக சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்தமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:07 ஆகியிருக்கின்றது. உலகம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இயங்கும். நாம் அதை இந்த கோணத்தில் பார்க்கின்றோம், இந்த அளவுக்கு ரசிக்கின்றோம் என்பதில்தான் வாழ்வின் சுவாரஸ்யம் அடங்கி இருக்கின்றது. அழகான ஒரு முக்கியமான கருத்து இங்கு பகிரப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையை நாங்கள் வந்து வெறுமனே ஒரு கடமைக்காக வாழ்ந்து தீர்க்காமல் அதில் கொஞ்சம் கொஞ்சம் புதுமையையும் சுவாரஸ்யத்தையும் சேர்த்து கொண்டால் ஒவ்வொரு நாளுமே மிக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே வீடு, அதே வேலை, அதே முகங்கள் என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாகவே எந்தவிதம் சின்ன சின்ன மாற்றமும் இல்லாமல் இயந்திரமாக நகர்வதில் எந்த விதமான ஒரு சுவாரஸ்யமும் இருக்கப் போவதில்லை. எதையும் ரசிக்காமல், கவனிக்காமல், பரீட்சித்து பார்க்காமல் போனால் வாழ்க்கை எப்படி இனிப்பாகும் என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசித்தாக வேண்டும். சுவாரஸ்யமாக இந்த வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவதற்கு பெரிய பெரிய மாற்றமெல்லாம் நாங்கள் செய்ய தேவையில்லை. சின்ன சின்ன மாறுதல்களை நாங்கள் செய்ய தொடங்குவோமாக இருந்தால் அது எங்களுக்கு இந்த வாழ்க்கை தொடர்பான சுவாரஸ்யத்தை அள்ளி வழங்கிக் கொண்டே இருக்கும். சாதாரணமான விடயங்களை தான் நாங்கள் கவனித்தல் அவசியம். வீட்டிலே எப்போதும் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை ஒவ்வொரு இடங்களில் மாற்றி வைக்கலாம், வேறு வேறு பொருட்களை காட்சிப்படுத்தலாம். வழக்கமாக நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவை சற்று ஒரு நாள் இரண்டு நாள் தள்ளி வைத்துவிட்டு புதிய உணவுகளை, இப்போதுதான் எல்லா விதத்துக்கும் எல்லா உணவுகளுக்கும் நாங்கள் ரெசிபிஸை பெற்றுக்கொள்ளலாம், அப்படி மாறி புதிய உணவுகளை முயற்சித்து பார்க்கலாம். அதே நேரம் சொந்தமாக காரில் தான் எப்போதும் பயணிக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு நாள் சற்று வித்தியாசமாக நாங்கள் வந்து பஸ்ஸில் பயணிக்கலாம். அதில் வேடிக்கை பார்த்தபடி அதில் நடக்கக்கூடிய விடயங்களை ரசிப்பதற்கான மனநிலை தான் எங்களுக்கு எப்போதும் தேவைப்படும். அதையும் நாங்கள் ஒரு சுமையாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நேரம் செல்லுகின்றதே, அதிகம் பேரோடு பயணிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று சொல்லி அதை நாங்கள் மிக அதிகமான சுமையோடு நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதுவும் எங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க போவதில்லை. அது வந்து ஒரு விரக்தியை தரக்கூடிய ஒரு பயணமாகத்தான் அமையும். எனவே மாற்றம் எங்களது மனநிலையில் தான் ஆரம்பித்தல் அவசியமாகின்றது. சின்ன சின்ன மாறுதல்களை கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு சின்ன மாறுதலிலும் கூட இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தையும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியையும் நாங்கள் சரியாக கவனித்து பார்ப்பதற்கும் கூட கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. சிறிய சிறிய விடயங்கள் பெரிய பெரிய மனநிலை மாறுதலையும் பெரிய பெரிய மகிழ்ச்சியையும் எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எனவே நாளாந்தம் எப்படி நாங்கள் இருக்கின்றோமோ அதிலிருந்து சின்ன சின்ன மாறுதல்களை கொண்டு வருவது வாழ்க்கையை நாங்கள் பெரும் புத்துணர்ச்சியோடு எதிர்கொள்வதற்கான ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தரும் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரணமாக எங்களது ஹேர் ஸ்டைலை ஒரு நாள் மாற்றுகின்ற போதே அது ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு சிறிய விடயம் தான், ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அந்த மாறுதலை நாங்கள் அதே மாதிரியாக தொடர்ந்து முயற்சிக்கலாம். இப்படி பல மாற்றங்களை சின்ன சின்னதாக கொண்டு வருகின்ற போது வாழ்க்கை எப்போதும் அழகாகும் என்பதைத்தான் இன்றைய நாளின் ஒரு முக்கியமான சிந்தனையாகவும் சொல்லலாம். வாழ்க்கையை வெறுமனே கடுமையாக வாழ்ந்து தீர்க்காமல் அதில் கொஞ்சம் கொஞ்சம் புதுமையையும் சுவாரஸ்யத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய ஒரு குட்டி சிந்தனை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்து வந்து மிக ஆழமானது. 18 போதிய வெப்பநிலை, 18 டிகிரி செல்சியஸே நாங்கள் உணர்கின்றோம். வானம் வந்து கொஞ்சம் தெளிவாகவே இருக்கின்றது, கொஞ்சம் தான் முகில் இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்ற உற்சாகமான ஒரு காலை வேளையை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் பெரும்பாலும் தொடரும். முகில் இருக்கும், ஆனாலும் கூட வெளிச்சத்தை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போன்றோம். பிற்பகல் வேளையில் பிரதானமாக வெயில் அறிந்திருக்கின்ற நிலைமையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மிகச்சிறந்த வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு பகல் வேளையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். காலை பொழுதிலும் அதிக குளிர் இருக்கவில்லை. நேற்று இரவில் அதிகமாக வெப்பநிலை வீழ்ச்சி ஏற்படவில்லை, எனவே காலையிலும் அந்த குளிர் இல்லை. 24 வரை இன்றைக்கு வெப்பநிலை உயர்ந்து 28 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இன்றைக்கு இரவு பொழுதில் 17 வெப்பநிலையும் 17 உணர்நிலையும் இருக்கும். சூரியன் இப்போது நிறைந்த வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கின்றார். 7:26 மறைந்து விடும் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இந்த வேளையில் பகிர்ந்து கொள்கின்றோம். நாளைக்கு வியாழக்கிழமை எப்படி என்று சொல்லி பார்த்தால் ஒரு மெல்லிய மழை துருள், ஒரு சில இடங்களில் தான் காலையில் கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டரிலும் குறைவாக லேசான துருளாக இருக்கலாம். அதை விடுத்து பார்த்தால் வெயில் நிறைந்த பகல் பொழுதுதான் நாளைக்கும் இருக்கும். வெளிச்சம் முகிலும் இணைந்திருக்கின்ற சாத்தியத்தை தான் நாளைக்கு நாங்களும் சந்திக்கப் போகின்றோம். 23 வெப்பநிலை, 26 டிகிரி செல்சியஸ் உணர்லையும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும் பிரதானமாக வெயில் தான், 21 தான் வெப்பநிலை, 22 உணரக்கூடியதாக இருக்கும். வீக்கெண்ட் என்று சொல்லி பார்த்தால் முக்கியமான
இனிமையான ஒரு வார இறுதி. எந்த வகையில் என்றால், இந்த 2026 சமர் சீசனை நிறைவு செய்ய வருகின்ற கடைசி வார இறுதியாக இது அமையப் போகின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் நிலைமைகளை பார்த்தால் கொஞ்சம் ஃபோர் சீசன் மாதிரியான ஒரு உணர்வை தரக்கூடியதாக இருக்கும். மழை இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் இங்கு சொல்லலாம். சனிக்கிழமை காலையில் வெளிச்சம் இருந்தாலும் அதுக்கு பிறகு முகில் அதிகமாகி மழை தூர தொடங்கலாம். மதிய பொழுதிலேயே மெல்லிய தூரல் தான் தொடர்ந்திருப்பதற்கான சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. வெப்பநிலை உயர்வும் கூட பெரிய அளவில் ஏற்பட போவதில்லை. சனிக்கிழமையில் 17 இருக்கும், 16 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். வருகின்ற சனிக்கிழமையின் நிலைமை இது. இரவு வழியெல்லாம் 11 டிகிரி செல்சியஸை உணரக்கூடியதாக இருக்குமா. ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் இருக்கும், மெல்லிய மழை கொஞ்சம் வந்து போகலாம். ஆனால் வெளிச்சத்தை நாங்கள் சற்று அதிகம் காணலாம் சனிக்கிழமையிலும் பார்க்க. 19 வெப்பநிலையாகவும் 19 உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த திங்கள் இந்த கோடை நிறைவான ஒரு நாளாக இருக்கும். 18 வெப்பநிலை 18 நாங்கள் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் நிறைந்த நிலைமையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த செவ்வாய்க்கிழமை இலை உதிர் காலம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கின்றது. எனவே வார இறுதி நிறைவான கோடை வார இறுதியாக அமைகின்ற நிலையில் அதுவும் கொஞ்சம் இலை உதிர் காலத்திற்கான நிலைமைகளை தான் எங்களுக்கு தரப்போகின்றது என்பதைத்தான் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ளலாம். 9:12 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்போரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599. தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

முத்தான முத்தலவு திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். எம்எஸ்சியோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து அந்த பாடலை தந்திருக்கிறார்கள். நேரம் இப்பொழுது காலை 9:25 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புதன்கிழமை காலை வேளை இந்த பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தால் 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் நெல்சன் ரோட் பகுதியில் ஆரம்பிக்கின்றன. நெல்சன் தாண்டிய இடங்களில் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை தென்படுகின்றது இந்த பொழுதில். மக்கவன் வரைக்குமே எக்ஸ்பிரஸ் வந்து அதிக தாமதங்களை எதிர்கொள்கின்றது, அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. மீண்டும் கெனடி வீதி ஆன்மீத பகுதியிலும் கூட எக்ஸ்பிரஸில் வாகன நிறுத்தர்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அதற்கு பிறகு பர்ச்மவுண்ட் ரோட் பகுதியில் கலெக்டர்ஸில் தாமதங்கள் அதிகம் இருக்கின்றன. எனவே நீல்சன் ரோட் பகுதியிலிருந்து தொடர்ச்சியான தாமதங்களை நீங்கள் இப்போது எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைதான் காணப்படுகின்றது. டிவிபி பகுதியில் கலெக்டர்ஸில் மிக அதிகமான தாமதங்களையும் கூட நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமையை ஒரு சிறிய விபத்து உருவாக்கி இருக்கின்றதாம். கலெக்டர்ஸில் வந்து லெஸ்லி தாண்டிய இடத்தில் ஒரு சிறிய விபத்து ஒன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த விபத்து அதற்கு முன்னரான பகுதிகளில் குறிப்பாக டிவிபி ஆன்மீத்த பகுதியில் வாகன நெரிசல்களை உயர்வாக்கி இருக்கின்றது கலெக்டர்ஸில் என்பதையும் சொல்லலாம். எக்ஸ்பிரஸில் டிவிபி தாண்டிய இடங்களில் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. கலெக்டர்ஸ் வந்து நீண்ட தாமதங்களை தொடர்ந்து எதிர்கொள்ளுகின்றது. தொடர்ச்சியாகவே இந்த தாமத நிலைமைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். பாதர்ஸ் தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட அதிகமான வாகன நெரிசல்கள் தான் இப்போது நிலவுகின்றது. கிப்ளிங் தாண்டிய பகுதிகள் வரைக்குமே கடும் தாமதங்கள் 401 வெஸ்ட் பவுண்டில் இந்த வேளையில் தென்படுகின்றன என்பதையும் இங்கு சொல்லலாம். கிப்ளிங் தாண்டிய இடத்திலும் கூட வெஸ்ட் பவுண்டில் ஒரு விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் மிக நீண்ட தாமதங்கள் 401 வெஸ்ட் பவுண்டில் இப்போது காணப்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகளும் ஹைவே 407 பகுதிகளிலிருந்து மிக மிக கடுமையான தாமதங்கள் இப்போது தென்படுகின்றது. வெஸ்டர்ன் ரோட் வரைக்குமே அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. அந்த பகுதியில் சற்று தணிந்தாலும் மீண்டும் ஹைவே 400 ஆன்மீத்த பகுதியிலிருந்து அதிகமான வாகன நெரிசல்கள் தொடர்ச்சியாக கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே இருக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எனவே ஈஸ்ட் பவுண்டிலும் கூட நீங்கள் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் மிக அதிகமான நேரம் செலவிட வேண்டியதாக இருக்கும். அதற்கு பிறகு சுமூகமாக பயணிக்கலாம். பேவியூ தாண்டிய பகுதிகளிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன ஈஸ்ட் பவுண்டில். டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பித்து லோரன்ஸ் வரைக்கும் அதிகம் இருக்கின்றது. லோரன்ஸுக்கும் எக்லிங்டனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சற்று குறைவான தாமதங்கள் இருக்கின்றது. மீண்டும் எக்லிங்டனை அண்மித்த பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் அதிக வாகன நெரிசல்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த வழியில் எக்லிங்டனில் இருந்து 401 வரைக்கும் டிவிபி நோர்த் பவுண்டில் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டும் கூட ஸ்டீல் சாண்டிய பகுதிகளிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. ஃபின்ச்சை அண்மித்த பகுதியில் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. அதிலும் ஷெப்பேட்டிலிருந்து 401 வரைக்கும் வழக்கம் போலதான் மிக கடுமையான தாமதங்கள் நிலவுகின்றது 404 சவுத் பவுண்டில் என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 16 தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாள். நாங்கள் எல்லாருமே அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு

நாளாக இருக்கின்றது. இன்றைய நாள் வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த ஓசோன் லேயர் என்பதை தான் சொல்லியிருக்கிறார்கள். ஓசோன் லேயரை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் என்பதைத்தான் நாங்கள் இங்கு கூற முடிகின்றது. ஓசோன் லேயர், ஓசோன் படலம் வந்து சூரியனிலிருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய மிக அதிகமான தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த கதிர்களிலிருந்து எங்களது பூமியை ஒரு கவசம் மாதிரி தான் அது பாதுகாக்கின்றது. ஆனால் அடிப்படையிலே இது வந்து ஒரு பலவீனமான இலகுவில் உடையக்கூடிய அல்லது இலகுவில் கிளியக்கூடிய ஒரு ஃப்ராஜல் ஷீல்டாகத்தான் பூமியை சுற்றி அது காணப்படுகின்றது. வாயுக்களினால் ஆன ஒரு அதிகம் சேதமடையக்கூடிய ஒரு பாதுகாப்பு படலமாகத்தான் அது காணப்படுகின்றது. ஆனால் இந்த பூமியில் வந்து உயிர் வாழ்க்கைக்கான ஒரு சாத்தியத்தையும் இந்த ஓசோன் படலம் வழங்குகின்றது என்று சொல்லப்படுவதன் மூலமாக அதன் முக்கியத்துவத்தை நாங்களும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஓசோன் லேயர் வந்து அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அது எங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லானதா அல்லது நன்மை தரக்கூடியதா என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கலாமா? பூமியின் சாதாரண மேற்பரப்பில் இருந்து எங்களது வளிமண்டலத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி உயரம், 10 கிலோமீட்டர் உயரத்திலும் பார்க்க அதுக்கு பிறகு நீடிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிக்குள் ஓசோன் இருக்கின்ற போதுதான் அது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு படலமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு கீழே பூமியின் மேற்பரப்பை அண்மித்த பகுதியில் அது இருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்று சொல்லப்படக்கூடிய பூமியின் அந்த வளிமண்டல அடுக்குகளின் ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்திலும் பார்க்க நீடிக்கக்கூடிய அந்த அடுக்கில் இந்த ஓசோன் படலம் வந்து இருப்பதன் மூலமாக ஹார்ம்ஃபுல்லான அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை சூரியனிலிருந்து அது பூமியின் மேற்பரப்பை அது அடையாமல் தடுத்து ஒரு கவசம் மாதிரி தான் உயிர் வாழ்க்கைக்கான அந்த வாய்ப்பை அது வழங்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எங்களது அட்மாஸ்பியரின் ஒரு பகுதியில் தான் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர். அங்கு வந்து மிக அதிகமான அந்த ஓசோன் கன்சன்ட்ரேஷனின் மூலமாகத்தான் அந்த படலம் வந்து உருவாக்கப்படுகின்றது. ஓசோன் சொல்லி பார்த்தால் இது வந்து ஒரு வாயு, ஒரு கேஸ். அது வந்து 3 ஆக்சிஜன் அணுக்களை கொண்டிருக்கின்ற ஒரு வாயு, O3 என்று சொல்லி அழைப்பார்கள். எனவே இந்த O3 தான் எங்களை பாதுகாக்கின்றது. அது பாதுகாக்காமல் விட்டால் அந்த ஓசோன் படலத்தில் துளைகள் ஏற்படுகின்ற போது அதன் மூலமாக சூரியனிலிருந்து வரக்கூடிய மிக பாதிப்பான அந்த யூவி ரேஸ் இந்த பூமியின் மேற்பரப்பை வந்தடைகின்ற போது அது பெரிய பாதிப்பை எல்லோருக்குமே ஏற்படுத்தும். தாவரங்கள் அதிலும் கூட பாதிப்பு ஏற்படும். மனிதர்கள் என்று சொல்லி பார்த்தால் எங்களது இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகம் பாதிக்கப்படும். அவங்களுக்கு கேட்டராக்ஸ் மற்றும் ஸ்கின் கேன்சர் போன்றவை வரக்கூடிய ஆபத்தையும் அது அதிகம் தருகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த ஓசோன் லேயரை பாதுகாத்தல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ஓசோன் லேயரில் பூமியின் துருவப்பகுதிகளில் ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதிகளில் வந்து துளை காணப்படுகின்றதாம். எனவே அதன் ஊடாக அதிக அளவிலான இந்த புற ஊதா ஒளி வந்து உள்ளே நுழைகின்றது. குறிப்பாக இந்த 2 அரைக்கோளங்கள், சதர்ன் ஹெமிஸ்பியர், நோதர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்லப்படுகின்ற பூமியின் 2 அரைக்கோளங்களில் ஸ்ப்ரிங் சீசனில் அந்த துளைகள் வந்து பெரியதாக இருக்கின்றதாம். கோடை காலத்திலும் சற்று பெரிய நிலையில் தான் அது நீடிக்கின்றது. இந்த துளைகளின் அளவு என்பது சீசனுக்கு ஏற்ப சற்று மாறுபடும். இயற்கையாக நிகழக்கூடிய மாற்றங்களின் விளைவாகவும் கூட அது ஏற்படுத்தப்படுகின்றது என்று சொன்னாலும் மனிதர்களது நடவடிக்கைகள், நாங்கள் இங்கு செய்யக்கூடிய பல்வேறுபட்ட செயல்பாடுகளின் காரணமாக வெளியிடப்படக்கூடிய அந்த வாயுக்கள் வந்து ஓசோன் லேயரை பெரியளவிலே அதிகம் பாதிக்கக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. அதில் குறிப்பாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கெமிக்கல், இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன், CFCs என்று சொல்லி சுருக்கமாக அழைப்பார்கள். எனவே அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் மற்றும் ஏரோசோல்ஸ் போன்றவற்றில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. இவை வந்து ஓசோன் படலத்தை கிழித்து முழுமையாகவே அதனை சேதப்படுத்தக்கூடியதாகவும் கூட இருந்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரியாக இப்போதும் கூட ஓசோனை பாதிக்கக்கூடிய பல்வேறுபட்ட வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கார்பன்ஸ், அவற்றை குளிர்சாதன பெட்டிகளில் நாங்கள் அதிகம் பயன்படுத்தி அது ஓசோன் படலத்தில் துளைகள் ஏற்படுவதற்கு பெரிய காரணமாக அமைந்ததன் விளைவாக எல்லா நாடுகளும் கலந்து பேசி இன்றைய நாளில் 1987 ஆண்டில்
இதே நாள் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியில் கனடாவின் மான்ட்ரியலில் மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து உருவாக்கப்பட்டது. ஓசோன் படலத்தை பாதுகாக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் அல்லது பல கட்டுப்பாடுகளை அந்த மான்ட்ரியல் புரோட்டோகாலில் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டிருந்தன. இதே நாளில் தான் அது சைன் பண்ணப்பட்டது. எனவே அதற்காக தான் இன்டர்நேஷனல் டே ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த ஓசோன் லேயர் இந்த செப்டம்பர் 16ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகின்றது. யுஎன் ஜெனரல் அசம்பிளியில் 1994ஆம் ஆண்டில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அது அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 16ஆம் தேதியில் இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை வலியுறுத்தி இந்த நாளை கடைபிடிக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு படலமாக பூமியை சுற்றி ஒரு கவசமாக இருக்கக்கூடிய இந்த ஓசோன் லேயரை நாங்கள் பாதுகாப்பது அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றது இன்றைய தினம். இன்டர்நேஷனல் டே ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த ஓசோன் லேயர் என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். 9:34 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960. எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக் யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-688-24-26.
3: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 604-8-647-3028 camsonics.com.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கே ஜே ஜெயசுதாஸ் அவர்களது குரலில் ராஜமார்வை திரைப்படத்திலிருந்து பாடல். ஒலித்திருக்கும் நேரம் காலை 9:46. ஒரு குட்டி கதை. நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறை இங்கு சுட்டி காட்டுகின்றது. ஒரு சம்பவம் என்று கூட சொல்லலாம். ஒரு 4 நண்பர்கள் வந்து வீதியால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்களாம். அப்போது அந்த வீதியில் ஒரு மனிதர் வந்து கரடியை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாராம். அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், இந்த கரடியின் ஒரு முடியை நீங்கள் வாங்கி அதனை கையில் கட்டி கொண்டால் உங்களுக்கு பணம் கொட்டும், அதாவது அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும் என்று சொல்லித்தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த நண்பர்கள் குழுவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் வந்து அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராம். இப்போது அவர் அந்த முடியை வாங்குவதற்கு விரும்புகின்றார். இப்போது அந்த குழுவில் இருந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு நண்பர் அந்த கரடிமுடியை வாங்க முயற்சித்த அந்த நண்பரை தடுத்து கேட்கின்றார், இந்த கரடிமுடியை நீங்கள் வாங்கி கையில் கட்டி கொண்டால் லட்சாதிபதியாக ஆகிவிடலாம் என்று சொல்லி நம்புகிறீர்களா என்று சொல்லி கேட்டபோது அவர் நிச்சயமாக என்று சொல்லியும் பதில் சொன்னாராம். இப்போது அவரை தடுத்த நண்பர் சொல்லுகின்றார், அப்படி என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு முடியை வாங்கி கையில் கட்டி கொண்டாலேயே நீங்கள் மிகப்பெரிய லட்சாதிபதியாகி ஆகிவிடலாம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான முடிகளை கொண்ட இந்த கரடியின் உரிமையாளர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக அல்லவா இருக்க வேண்டும். அவர் ஏன் இப்படி சாலையில் நின்று கொண்டு வெயில் அதிகம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கரடி முடியை விட்டு கொண்டிருக்கின்றார்? அது மட்டுமல்ல, அந்த முடிதான் அதிர்ஷ்டம் என்று சொன்னார். அந்த முடிகளை வைத்திருக்கும் கரடி எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்கார கரடியாக இருக்க வேண்டும், ஆனால் அதுவோ பாவம் ஒவ்வொரு முடியாக இந்த இடத்திலிருந்து இழந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டல்லவா இருக்கின்றது. அதிர்ஷ்டத்தை தேடுவதற்கு முன் கொஞ்சம் யோசிப்பது நல்லது என்று சொல்லி அவர் அறிவுரை சொல்லுகின்றார். ஒரு முக்கியமான சிந்தனை இது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதிர்ஷ்டத்தை நம்பி நாங்கள் பல விடயங்களை செய்கின்றோம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் அவற்றின் மூலமாக எங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதிர்ஷ்டம் சம்பந்தமான நம்பிக்கைகள் எல்லாம் பிறரின் சுயநலத்துக்குத்தான் உதவும். சிந்தித்து செயல்படுவதுதான் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் விழிப்புணர்வோடு வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது என்னென்று சொல்லி பார்த்தால், நாங்கள் செய்யக்கூடிய கடின உழைப்பும் சரியான நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இணையக்கூடிய ஒரு புள்ளி தான் அந்த அதிர்ஷ்டமாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு எல்லாருக்கும் விழுகின்றது என்று சொன்னால், அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு எங்களுக்கு விழுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சியை செய்தாக வேண்டும். அந்த சீட்டை நாங்கள் முதலில் வாங்கி அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட இரண்டு மணியக்கூடிய ஒரு புள்ளியில் தான் அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு வந்து சேருமே தவிர, சாதாரணமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் செய்வதன் மூலமாக அதனை பெற்றுக்கொள்ள முடியாது. முயற்சி தான் அதிர்ஷ்டம் என்பார்கள். எப்போது நாங்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு முன்னால் வரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் கண்டு கொள்வோமோ அப்போதுதான் அந்த அதிர்ஷ்டம் வந்து எங்களுக்கு தொடங்குகின்றது. சும்மா அமர்ந்திருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டவே தட்டாது, விடாமுயற்சியோடு உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் அது நல்ல வாய்ப்பாக மாறக்கூடியதாக இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் மிக அவசியமானவை. எங்களுடைய நேர்மறையான சிந்தனைகளும் நம்பிக்கையான பேச்சுக்களும் எங்களை நோக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை அது ஈர்க்கக்கூடிய காந்தங்களாக இருக்குமாம். தவறவிடாத வாய்ப்புகள் என்று சொல்லி பார்த்தால், அதிர்ஷ்டம் வந்து எப்போதும் பெரியதாக வருவதில்லை. சின்ன சின்ன வாய்ப்புகளை நாங்கள் அடையாளம் கண்டு அதனை சரியாக பயன்படுத்துவதில் தான் உண்மையான அதிர்ஷ்டம் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்வதல் மிக அவசியம். அதே நேரம் அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்ற போது மேலும் மேலும் நாங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கலாம், நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து நன்றியோடு வாழுகின்ற போதுதான் எங்களது வாழ்க்கையினும் பல அதிர்ஷ்டங்களால் நிரம்ப தொடங்கும். சத்குரு வந்து சற்று வித்தியாசமாக எங்களுக்கு சொல்வதற்கு முயற்சிக்கின்றார். அவரும் இதே மாதிரியான ஒரு கதையை சொல்வாராம். ஒரு விமான நிலையத்தில் இரண்டு பேர் சந்தித்துக் கொள்கின்றார்கள். ஒருவர் வந்து மிகவும் மனமுடைந்த சோர்வோடு காணப்படுகின்றார். மற்றவர் அவரிடம் கேட்கின்றாராம், ஏன் இந்த மாதிரி கவலையோடு இருக்கின்றீர்கள், உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டால், அவர் தனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாராம். எனது மனைவி ஏற்கனவே இறந்து விட்டார், நான் 2வது திருமணம் செய்தேன், அந்த மனைவியோடும் எனக்கு வாழ கிடைக்கவில்லை, அவரும் என்னை விட்டு சென்று விட்டார். எனது மகன் சிறைச்சாலையில் இருக்கின்றார், எனது 14 மகள் வந்து என்னோடு இப்போது இல்லை, எனது வீட்டு மின்னல் தாக்கி அது எரிந்து விட்டது, என்னுடைய வர்த்தக பங்குகள் எல்லாம் இந்த பங்கு வர்த்தகத்தில் கீழே சென்று விட்டன என்று சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக வெளிஸ் பண்ணி கொண்டு போகின்றாராம். இந்த நிலையில்
அந்த அந்த விடயத்தை கேட்டு அந்த மற்றவர் சொல்லுகின்றார், ஆகா இன்னொரு துரதிர்ஷ்டம் உங்களை துரத்துகின்றது, அது சரி நீங்கள் என்ன தொழில் செய்கின்றீர்கள் என்று சொல்லி கேட்டபோது முதலாம் அவர் சொன்னாராம், நான் அதிர்ஷ்ட கற்களை விற்கின்றேன் என்று சொல்லி. இது வந்து நாங்கள் கண்டிப்பாக விழித்தள்ள வேண்டிய வகையில் ஒரு நகைச்சுவையாக இந்த கதையை சொல்லப்பட்டாலும் கூட அது முக்கியமான ஒரு சிந்தனையை தான் நாங்கள் அதிலிருந்து பெற வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. நீங்கள் ஒரு விதமாக இருந்தால் சில விடயங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும், நீங்கள் வேறொரு விதமாக இருந்தால் வேறு சில விடயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். பூக்கள் நிறைந்த ஒரு புதர் மற்றும் வறண்ட முட்கள் நிறைந்த புதர் இருந்தால் எல்லா தேனீக்களும் பூத்து குலுங்கும் புதரை நோக்கித்தான் ஈர்க்கப்படுகின்றன. பூத்திருக்கும் புதர் அதிர்ஷசாலி என்பது அங்கு அர்த்தமல்ல, அது தன்னிடம் இனிய நல்ல மனத்தை தரக்கூடிய பூக்களை கொண்டிருக்கின்றது என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய உண்மை. அதுதான் எல்லா தேனீக்களையும் அதனிடம் ஈர்க்கின்றது. முட்புதர் வேறொரு விதமான சூழ்நிலையை உருவாக்குவதன் காரணமாக அந்த தேனீக்கள் அதனிடமிருந்து விலகி நடந்து கொள்ளுகின்றன. இரண்டுமே தாங்கள் உருவாக்கும் தன்மை பற்றி விழிப்புணர்வுடன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவைகள் எந்த விதமாக நிகழ தேவைப்படுகின்றதோ அதே விதமாகத்தான் நிகழ்கின்றன என்பதையும் கூட அவர் சத்குரு வந்து சுட்டிக்காட்டுகின்றார். எனவே எங்களுக்குள்ளே மகத்தான நிறைய விடயங்கள் தொடர்ந்து நடக்கின்றனவாம், அதற்கான காரணம் மட்டும் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நீங்கள் கெட்டுப்போன உணவை சாப்பிடுகின்றீர்கள் என்று சொல்லுது ஆனால் அவர் கூறுகின்றார். எனவே வாழ்க்கை வந்து உங்களுக்கு நல்ல விதமாக நிகழ்வதோடு அதன் காரணம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், அதன் பொருள் என்று உங்களுடைய உணவை விழிப்புணர்வோடு நீங்கள் சமைத்திருக்கிறீர்கள் என்பது. எனவே உண்மையிலேயே மிக மோசமான விடயங்கள் நடக்கும் நிலையில் அது ஏன் என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நீங்கள் விழிப்போடு இல்லை என்பதுதான் அர்த்தமாகின்றது. அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் தவற விடாதீர்கள் என்று சொல்லித்தான் இந்த முக்கியமான சிந்தனை எங்களுக்கு கூறி நிற்கின்றது. அதிர்ஷ்டத்தை சார்ந்திருப்பவர்கள் எப்போதும் நட்சத்திரங்கள், கோள்கள், இடங்கள், அதிர்ஷ்ட காலணிகள், அதிர்ஷ்ட உடைகள், அதிர்ஷ்ட எண்கள் போன்ற எல்லா விதமான விடயங்களையும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வழிகளில் அதிர்ஷ்டத்தை தேடுவதிலும் வாழ்வின் நடப்புகளை நிகழ்த்துவதற்கு காத்து கிடப்பதிலும் அவர்களாகவே எளிதாக உருவாக்கியிருக்கக்கூடிய விடயங்கள் பெரும்பாலும் முற்றிலும் கை நழுவி போகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் நிகழ செய்வது நீங்களாகவே இருத்தல் அவசியம் என்பது தொடர்பாக முக்கியமான ஒரு உண்மை இங்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. 9:53 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

இஸ்டெஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற புதன் கிழமையின் காலை வேளை. இஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-2412-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அளிக்க முடியும். இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப்பில் இஸ்டெஃப்எம் 102.7. எரிபொருள் நிரப்புவதாக இருந்தால் ஒழிப்போ இன்றைக்கு நிரப்பிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன சொன்னால், நாளைய தினம் செப்டம்பர் 17 இருக்கின்ற அதியுச்ச விலையிலும் பார்க்க இன்னும் ஒரு 6% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய விலையிலும் பார்க்க நாளைய தினம் எரிபொருள் விலை இன்னும் ஒரு 6% உயர இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சூரிய ஒளிச்சத்துடன் கூடிய அழகான ஒரு காலை வேளையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை உயர்வும் சிறப்பாகவே இன்றைக்கு இருக்கின்றது. 20 வெப்பநிலை உயர்ந்து 22°C நாங்கள் உணர்கின்றோம். காலையில் தான் கொஞ்சம் முகில் வெளிச்சம் அடைந்திருக்கும். பிற்பகல் வேளையில் பிரதானமாக வெயில் தொடர்ந்து நிறைந்திருக்கப் போகின்றது. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வாக 24°C இருக்கும். 29°C கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாலையில் 21-23 உணரப்படும். இரவு பொழுதில் 17°C வெப்பநிலையாக உணர்நிலையாகவும் நாங்கள் பெற இருக்கின்றோம். இன்றைய தினம் சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கும். 7:26 சூரியன் அஸ்தமிக்கும் இன்றைய நாளில். தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை நாளைய தினம் என்று சொல்லி பார்த்தால் அதுவும் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பகல் பொழுதை தான் கொண்டு வர இருக்கின்றது. முகிலும் வெளிச்சமும் இணைந்திருக்கலாம். 23 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 26°C நாங்கள் உணர்நிலை உயர்வாக நாளைக்கு எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கின்ற ஒரு நாள். 21 வெப்பநிலையாக 22 உணர்நிலையாகவும் இருக்கும். கோடை காலத்தின் நிறைவான வாரத்தை நாங்கள் இப்போது அனுபவித்து முடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். இந்த கடைசி வார இறுதி, கோடையின் கடைசி வார இறுதியும் கூட வர இருக்கின்றது. வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் நிலைமைகளை பார்த்தால் கொஞ்சம் ஃபோல் சீசன் மாதிரியான ஒரு உணர்வை எங்களுக்கு அது தர இருக்கின்றமை தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. வீக்கெண்டில் அதிகளவில் வெப்பநிலை உயர்வு ஏற்பட போவதில்லை. 20 தாண்டாத வெப்பநிலை உணர்நிலை தானம் இருக்கும். சனிக்கிழமை பார்த்தால் மழை தூறலும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. காலையில் வெளிச்சம் இருக்கும். மதிய பொழுதில் முகில் மூடி கொஞ்சம் மழை தூர தொடங்கலாம். மாலை இரவு பொழுதிலும் கூட ஒரு மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்களை சந்திக்கின்றோம். அன்றைய தினம் 17 வெப்பநிலையும் 16 உணர்நிலையும் இருக்கும். காலை இரவு பொழுதில் மெல்லிய குளிர்மையான நிலை இருக்கலாம். ஒரு 10°C அண்மித்ததாக வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடையக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. வார இறுதியில் இரவு வேளையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பகல் பொழுது எதிர்பார்க்கலாம். முகிலும் வெளிச்சமும் அணிந்திருக்கும். 19 வெப்பநிலை உயர்ந்து 19°C தான் நாங்கள் உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை இந்த கோடை நிறைவு நாள். 18 வெப்பநிலை, 18 உணர்நிலை இருக்கும். பிரதானமாக வெயிலோடும் கூட அன்றைய தினம் இருக்கப் போகின்றது. செவ்வாய்தான் செப்டம்பர் 22 இலை உதிர்காலத்தின் ஆரம்பமாக இருக்கும். உத்தியோகபூர்வமாக அன்றைய நாளில் தான் இலை உதிர்காலம் ஆரம்பிக்கின்றது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நேரம் காலை 10:02. இந்த வேளையில் வாகன விபத்து ஒன்று தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்ட் அட் கிப்ளிங் இந்த பகுதியில் விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக 3 ரைட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. இது 401 வெஸ்ட் பவுண்ட் கிப்ளிங் பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற விபத்தின் காரணமாக 3 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பான அறிவித்தல் என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம்.

நேற்று இன்று நாளை கேடு கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:08 ஆக இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான கனடாவின் உறவு வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் தொடர்பான முக்கியமான தகவல்களை தான் இன்றைய தினம் காண முடிகின்றது. ஐரோப்பிய ஆணையம் அதன் தலைவர் உர்சுலா வன் டெர் லேயன் வந்து அமெரிக்காவுடனான அதிகரித்து வரக்கூடிய அந்த வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா ஆகிய இரண்டு பகுதிகளின் பொருளாதாரங்களையும் வலுப்படுத்தக்கூடிய நோக்கில் கனடாவை இந்த யூரோப்பியன் யூனியனில் ஒரு இணை உறுப்பினராக ஆக்குவதற்கான ஒரு முன்மொழிவை இன்றைக்கு புதன்கிழமை செய்திருக்கின்றமை தொடர்பான முக்கியமான பல தகவல்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த யூரோப்பியன் கமிஷன் அதில் வந்து முதலாவது அசோசியேட் மெம்பராக கனடா இருப்பதற்கான ஒரு முன்மொழிவு ஒன்றைத்தான் இன்றைய தினம் யூரோப்பியன் கமிஷனின் பிரசிடென்ட் செய்திருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் மிக மிக முக்கியமான செய்திகளாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. கனடாவின் மிக மிக பெரிய வர்த்தக பங்காளி அமெரிக்கா என்பது தெரியும். அமெரிக்காவுடன் இப்போது பெரிய ஒரு வர்த்தக போரில் கனடா ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் இது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி பழகுவதற்கான ஒரு அவசரத்தை தான் கனடாவுக்கு கொடுத்திருக்கின்றமே எடுத்து காட்டுவதாகத்தான் இன்றைய தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாகவே கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி பலமுறை தெரிவித்திருக்கின்றார். இந்த யோசனையை கனடா வந்து உறுதியாக நிராகரித்திருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அதே நேரம் இந்த விடயத்தை தாண்டி வர்த்தகம் தொடர்பாக நீடிக்கக்கூடிய அந்த பதற்ற நிலை வந்து இப்போது கனடா அமெரிக்காவை விடுத்து ஏனைய இடங்களுடன் அதிலும் குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு கட்டாயத்தில் கனடாவை தள்ளியிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. இப்போது என்ன நடக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் பிரான்சின் இந்த ஸ்ட்ராஸ்பர்க் நகரத்தில் இந்த யூரோப்பியன் கமிஷன் அதன் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லேயன் அவர் வந்து ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸை செய்திருந்தாராம். ஐரோப்பிய ஒன்றிய நிலை குறித்த ஒரு உரை அந்த நிகழ்வில் வந்து கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி ஒரு கெஸ்டாக கலந்து கொண்டிருக்கின்றார். எனவே யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் என்ன சொன்னார் என்று சொல்லி பார்த்தால், இந்த புதிய உலகத்தில் எங்களது மீள்திறன் மற்றும் ஜனநாயகங்களுக்காக எங்களது கூட்டாண்மைகளை நாங்கள் அவசரமாக மறுபரிசீலனை செய்து உலகளாவிய கூட்டணிகளை கட்டி எழுப்ப வேண்டும். அதாவது அதன் கருத்து ஐரோப்பிய நாடுகளை தாண்டி உலகளாவிய கூட்டணியாக இது அமைய வேண்டும் என்பதைத்தான் அவர் கூறியிருக்கின்றாராம். அதே நேரம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கனடாவுடனான உறவை முடிந்தவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல நாங்கள் விரும்புகின்றோம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் மார்க் கார்னி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மிகவும் நெருக்கமான உறவை வளர்ப்பதில் தொடர்ந்து ஆர்வமாக இருக்கின்றார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு தனித்துவமான கூட்டணியை உருவாக்க முயன்று வருவதாக ஞாயிற்றுக்கிழமை அவரும் கூட சொல்லியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் உலக ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிளவுக்கு மத்தியில் நடுத்தர சக்திகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி இந்த ஆண்டின் தொடக்கத்திலும் கூட டாவோஸில் அவர் ஆற்றியிருந்த உரை மிக பெரிய அளவிலே பகிரப்பட்டது என்பதையும் இங்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு மாற்றமாக அமையப்போகின்றதா என்பது தொடர்பான பல விடயங்கள் இன்று பேசப்படுகின்றன. இந்த அசோசியேட் மெம்பராக முதலாவதாக யூரோப்பியன் யூனியனில் கனடா சேருமாக இருந்தால் அதுக்கு பிறகு நடக்கப் போகின்ற விடயங்கள் என்ன, அல்லது அது சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று சொல்லலாம். பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து இப்போது எழுப்பப்படுகின்றன. அதே நேரம் இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்ட போதும் கூட கனடாவோடு இறுக்கமாக கைகோர்க்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனின் அந்த முடிவு வந்து வேறு யாருக்கும் எதிரான ஒரு கூட்டாண்மை அல்ல என்று சொல்லியும் கூட முக்கியமான ஒரு கருத்தொன்றை யூரோப்பியன் கமிஷனின் பிரசிடென்ட் வந்து பகிர்ந்திருக்கின்றார். நாங்கள் வந்து எங்களது வலிமைக்கான ஒரு கூட்டணியைத்தான் உருவாக்க முயற்சிக்கின்றோம் என்று சொல்லித்தான் ஒரு தகவல் அவரால் பகிரப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கான ஒரு செய்தியாக இருக்கலாம் என்று சொன்னாலும், தொடர்ச்சியாகவே ஐரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்கா விதித்திருக்கின்ற வரிகளின் மூலமாகவும் கூட அமெரிக்காவுடன் யூரோப்பியன்
யூனியனில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்த வர்த்தக பிரச்சனைகள் அல்லது வர்த்தக பதற்றங்கள் வந்து நீடிக்கின்றதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னும் முக்கியமான ஒரு சில தகவல்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே கனடா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடு, நாங்கள் வாழக்கூடிய இந்த அழகான நாடு என்று சொல்லி பார்த்தால், இது வந்து ஒரு ஃபார்மர் பிரிட்டிஷ் காலனியாக இருந்திருக்கின்ற ஒரு நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த நிலையில் ஐரோப்பிய கலாச்சாரம் ஐரோப்பாவுடன் வந்து ஒரு ஆழமான கலாச்சார தொடர்புகளையும் வரலாற்று உறவுகளையும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நாடாகவும் கூட கனடா காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கனடாவில் பின்பற்றப்படக்கூடிய இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி மற்றும் யூனிவர்சல் ஹெல்த் கேர், சோஷியல் வெல்ஃபேர் போன்ற திட்டங்கள் வந்து பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களோடு ஒத்ததாக காணப்படுவதாகவும் கூட இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையிலான அந்த ஒரு ஒற்றுமை வந்து இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஐரோப்பாவுடன் ஒரு சிறிய நில எல்லையும் கூட கனடா பகிர்ந்து கொள்கின்றது. அது எங்களுக்கு புதியதாக இருக்கலாம். எப்படி என்று சொல்லி பார்த்தால், ஹான்ஸ் ஐலாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி தீவு காணப்படுகின்றது. இது வந்து கிரீன்லாண்டை தாண்டி, நார்த் வெஸ்ட் கிரீன்லாண்ட் பகுதியில் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு தீவு என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வடமேற்கு கிரீன்லாண்டுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பரப்பு ஹான்ஸ் ஐலாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீவின் வழியாக கனடா ஐரோப்பாவுடன் ஒரு சிறிய எல்லையை, நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் டென்மார்க்கின் ஒரு ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதி தான் கிரீன்லாண்ட் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த வகையில் தான் ஐரோப்பாவோடு ஒரு சிறிய நில எல்லையை கனடா பகிர்ந்து கொள்ளுகின்றது என்பதையும் நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் அந்த கூட்டமைப்பில் சேர்வதற்கான அரசியல், பொருளாதார மற்றும் சட்ட ரீதியான தகுதிகளை கனடா பூர்த்தி செய்ய வாய்ப்பிருந்தாலும் கூட ஒரு பெரிய வெளிப்படையான தடை இருக்கின்றதாம். அது என்ன தடை என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அது வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கல் பேரியர் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஐரோப்பா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கண்டத்திற்குள்ளே கனடா அமையவில்லை என்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த யூரோப்பியன் யூனியனில் கனடா இணைய வேண்டுமாக இருந்தால் ஒரு மல்டி ஸ்டேஜ் ப்ராசஸை அது தாண்டியாக வேண்டுமாம். அசஷன் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு பல அடுக்குகள் அமைந்திருக்கக்கூடிய பல கட்ட செயல்முறை இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை அது தாண்டியாக வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த யூரோப்பியன் யூனியனில் அங்கம் வகிக்கக்கூடிய அதன் 27 உறுப்பு நாடுகளாலும் ஒருமனதாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த தடைகளையெல்லாம் தாண்டினால்தான் கனடா யூரோப்பியன் யூனியனில் ஒரு அசோசியேட் மெம்பராக உருவாகலாம் என்பது தொடர்பான பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அதே நேரம் இந்த யூரோப்பியன் யூனியனில் சேர்வதற்கு இன்னும் பல நாடுகள் ஏற்கனவே லைனில் நிற்கின்றன, வரிசையில் காத்திருக்கின்றன. 9 நாடுகள் வந்து யூரோப்பியன் யூனியன் மெம்பர்ஷிப்பை பெறுவதற்கான கேண்டிடேட்ஸாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி கனடா அதில் ஒரு அசோசியேட் மெம்பராக சேருமா இல்லையா என்பது தொடர்பான கேள்விகள் பல இருக்கின்றன. இருந்தாலும் அதற்கான ஒரு முன்மொழிவை இன்று யூரோப்பியன் கமிஷனின் தலைவர் செய்திருக்கின்றார் என்பதுதான் இங்கு மிக மிக முக்கியமான விடயமாக இன்றைக்கு பேசப்படுகின்றது. 10:16 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM. It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-642. Some condition apply.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள். எத்திசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். 10:37 இருக்கின்றது. முக்கியமான ஒரு ஆய்வு முடிவொன்று தொடர்பாகத்தான் இந்த பொழுதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மனித உடலிலும் கூட இருப்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நாங்கள் உட்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பான ஆய்வுகள் ஏற்கனவே தங்களது முடிவை வெளிப்படுத்தியிருந்தன. அதே மாதிரி இப்போது எங்களது உடலுக்குள் சென்றிருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் பயணிக்கும், என்ன மாதிரியான அளவில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த டிஷ்யூஸுக்கு செல்லலாம் என்பது தொடர்பாக எல்லாம் இப்போது விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகளை செய்து அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் மண் புழுக்கள் மீது செய்யப்பட்டிருக்கின்ற ஆய்வில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அவற்றின் அந்த டைஜஸ்டிவ் ஜோனை விட்டு, டைஜஸ்டிவ் ட்ராக்கை விட்டு வெளியேறுவதில்லை என்று சொல்லி இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மனிதர்களுக்கும் இது பொருந்துமா இல்லையா என்பது தொடர்பாக மேலதிகமான ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். முக்கியமான யூனிவர்சிட்டிஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கல்ஃப் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்ஃப் அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் தான் இந்த ஆய்வில் கலந்து கொண்டு அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போதைய இந்த பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி என்று சொல்லி பார்த்தால் அது பல்கி பெருகித்தான் காணப்படுகின்றது. குளோபலி மனித குலம் வந்து ஒவ்வொரு வருடமும் 450 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை உருவாக்குகின்றது. உணவுக்காக மற்றும் இந்த குடிபானங்களை எடுத்து செல்லக்கூடிய கண்டெய்னர்ஸ், கொஸ்மெட்டிக்ஸ் பேக்கேஜிங், சூவேஜ் பைப்ஸ், விண்டோ ஃப்ரேம்ஸ், பாலியஸ்டர் க்ளோதிங், பேக்ஸ், பாக்ஸஸ் என்று சொல்லி எங்களுக்கு வந்து எங்களது வாழ்க்கையின் எல்லா தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பிளாஸ்டிக்ஸ் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. எனவே இந்த 450 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். அவற்றில் கால் பங்கானது எங்களது சுற்றுச்சூழலில் நேரடியாகவே குப்பைகளாக போடப்பட்டு அவை கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக, அதாவது இந்த மைக்ரோஸ்கோபிக் பீசஸாக சுற்றுச்சூழலில் மாறித்தான் அது எங்களது உடலுக்குள் மீண்டும் செல்லுகின்றது. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து 1 மைக்ரோமீட்டரில் இருந்து 5 மில்லிமீட்டர்ஸ் அளவில் காணப்படக்கூடிய துகள்களாகத்தான் இருக்கும். அதாவது 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மில்லிமீட்டர்ஸ் வரையிலான அளவில் இருக்கக்கூடிய துகள்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சமுத்திரங்களின் ஆழத்திலும் அல்லது மிக உயரமான மலைகளின் உச்சி பகுதியிலும் மிக அதிகமாகவே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருப்பதை ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மனித உடலிலும் கூட அது காணப்படுகின்றது என்பதை இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் மனிதர்கள் உட்பட அவற்றில் வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அது உட்செல்வதை இப்போது தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக நாங்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எங்களது உடலுக்குள் என்ன செய்கின்றது, எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லித்தான் நாங்கள் அதனை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்று சொல்லித்தான் இப்போது விஞ்ஞானிகள் அடுத்த கட்ட ஆய்வினை செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த நிலையில்தான் மண் புழுக்களில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு முடிவு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் பல விடயங்களை இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்களது டைஜஸ்டிவ் ட்ராக்கை தாண்டி வெவ்வேறு டிஷ்யூஸுக்குள் இலகுவாக பரவி விடுமா, அல்லது என்ன மாதிரியான அளவில் இருக்கக்கூடியவை மிக இலகுவாகவே அந்த சுவர்களை தாண்டி பயணிக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் கண்டு கொள்ளக்கூடிய ஆய்வாகத்தான் இந்த ஆய்வு வந்து இப்போது ஆரம்ப கட்டமாக செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மண்புழுக்களை ஏன் அவர்கள் தெரிவு செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தால் இந்த ஏர்த் வார்ம்ஸ் வந்து மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான மண்ணில் வாழக்கூடியவையாக இருக்கின்றன. அவை வந்து மண்ணுக்குள்ளே துளையிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை உண்ணக்கூடியவையாக காணப்படுகின்றன. இங்குதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் கூட அதிகம் சேருகின்றது. எனவே அந்த மண்புழுக்கள் வந்து அதிகம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை உள்ளெடுக்கின்றன. எனவே இந்த நிலையில்தான் இப்போது இந்த மண்புழுக்களை வந்து தெரிவு செய்து அவற்றின் அந்த செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள். அந்த ஏர்த்வம்ஸை பரிசோதி
பார்த்து இந்த ஆய்வு முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மண்புழுக்களுக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருக்கக்கூடிய மண் வந்து உணவாக கொடுக்கப்பட்டிருந்ததாம். அதில் 5 to 22 மைக்ரோமீட்டர்ஸ் வரையிலான துகள்கள் இருக்கக்கூடிய மண்ணும், அதே நேரம் 45 to 53 மைக்ரோமீட்டர்ஸ் அளவில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலக்கப்பட்ட அந்த மண்ணும் வந்து கொடுக்கப்பட்டது. அதே நேரம் அதில் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுக்கு பேரியம் சால்ட் அதன் மூலமாக கோட் பண்ணியிருந்தார்களாம். இந்த பேரியம் சோல்ஸ் எதற்குன்னு சொல்லி பார்த்தால், அதுக்கு பிறகு இந்த மண்புழுக்களை எக்ஸ்ட்ரைக்குட்படுத்தி பார்க்கின்ற போது அந்த பேரியம் சோல்ட் வந்து ஒளிரக்கூடியதாக இருக்கும், பிரைட் ஒயிட் கலர்லே அது தென்படக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த மண்புழுக்களின் உடலுக்குள் அது எங்கெல்லாம் சென்றிருக்கின்றதுன்னு சொல்லி அதன் மூலமாக தான் நாம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சாதாரணமான இந்த கன்வென்ஷனல் எக்ஸ்ரேயின் மூலமாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எங்கு சென்றிருக்கின்றதுன்னு சொல்லி மண்புழுக்களில் கண்டுபிடிக்கப்பட முடியாது. எனவே இதற்கான ஒரு முக்கியமான வித்தியாசமான முறை இங்கு கடைபிடித்திருக்கிறார்கள். மைக்ரோ கம்ப்யூட்டட் டோமோகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பரிசோதனை முறையின் மூலமாகத்தான் இந்த 3D பிக்சர்ஸ் ஆஃப் எர்த் வோம் எடுக்கப்பட்டு அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் பயணித்திருக்கின்றது அதன் உடலில் என்பது தொடர்பாக பார்க்கப்பட்ட நிலையில், இந்த 53 மைக்ரோமீட்டரிலும் பார்க்க சிறியவையாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ் அவையெல்லாமே அவதானிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையில்தான் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்த மண்புழுவின் டைஜஸ்டிவ் ட்ராக்கிலிருந்து வெளியிலே செல்லவில்லை. அந்த புழுவின் குடல் சுவரை அது எளிதில் கடந்து மற்ற திசுக்களுக்குள் நுழையவில்லை என்று சொல்லி உறுதியான ஒரு படத்தை வந்து இப்போது விஞ்ஞானிகள் பெற்றிருக்கின்றார்களாம் என்பது தொடர்பான தகவல்களைத்தான் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இது வந்து மனித உடலில் அடுத்து நாங்கள் செய்யப்போகின்ற அந்த ஆய்வுகளுக்கு ஒரு அடித்தளமாக அமையும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சிங்க்ரோட்ரான் பேஸ்ட் மைக்ரோ கம்ப்யூட்டட் டோமோகிராஃபி, இது முதல் தடவையாக இந்த மாதிரியான ஒரு ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்களது வாழ்க்கையில் இனி பிரிக்க முடியாத ஒரு விடயமாக மாறியிருக்கின்ற சூழ்நிலையில்தான் அவற்றை நாங்கள் உள்ளடக்கின்ற போது அவை எங்கெல்லாம் பயணிக்கும், என்ன மாதிரியான இடங்களில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் இப்போதே இந்த ஆய்வு வந்து முதற்கட்ட ஆய்வாக செய்யப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 10:44 மீஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
1: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. புதன்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-2412-12 என்ற தொலைபேசிகளுக்கு இது கலைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது. இன்றைய தினத்திலும் பார்க்க நாளைக்கு 6% விலை உயர்வு ஏற்படும் என்பது தொடர்பாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கின்றோம். முகிலிருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் காண முடிகின்றது. 22 வெப்பநிலை, 26°C இப்போது உணர்நிலையையும் நாங்கள் பெற்று கொண்டிருக்கின்றோம். பிற்பகல் வேளையில் குறைந்த முகிலையும் அதிக வெளிச்சத்தையும் நாங்கள் தொடர்ந்து காணலாம். வெப்பநிலை உயர்வாக 25 இருக்கும் என்று 30°C கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவில் 17 வெப்பநிலையும் உணர்நிலையும் இருக்குமாம். 7:26 சூரிய அஸ்தமனத்தை இன்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை நாளை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சத்தை காணக்கூடிய சாத்தியத்தை நாளும் கொண்டிருக்கின்றது. முகிலும் வெளிச்சமும் இணைந்திருக்கும். 23 வெப்பநிலையாகவும் 26 உணர்நிலையாகவும் இருக்கும். கோடைக்காலத்தின் நிறைவான வாரத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம். சற்று வார இறுதியில் வெப்பநிலை குறைவடைய இருக்கின்றது. அதுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை பார்த்தால் பிரதானமாக வெயில் இருக்கும். 21 தான் வெப்பநிலை, 22 நாங்கள் உணரப்போகின்றோம். இந்த சமர் சீசனின் இறுதி வார இறுதி தான் வரப்போகின்றது. சனிக்கிழமை பார்த்தோம் என்று சொன்னால் காலையில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் மதிய மாலை பொழுது இரவு வேளையில் எல்லாம் மெல்லிய மழைத்தூளுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். 20 அண்மித்த வெப்பநிலை தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஆனால் சற்று குறைவாக சனிக்கிழமை வெப்பநிலை உணர்ந்து இருக்கப் போகின்றது. 17 வரை தான் வெப்பநிலை உயர்ந்து 16°C நாங்கள் உணரப்போகின்றோம். மழைத்தூளுடன் கூடிய மெல்லிய ஒரு குளிர்மையான பகல் பொழுதிருக்கக்கூடிய சாத்தியங்களை சனிக்கிழமை இலை உதிர்காலம் வருவதற்கு முன்பே எங்களுக்கு தரப்போகின்றது. ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் இருக்கும். 19 வரை வெப்பநிலை உயர்ந்து 19 உணரப்போகின்றோம் என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். திங்கட்கிழமை கோடை நிறைவு நாள், 18 வெப்பநிலை, 18 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 22 இந்த முறை ஃபால் சீசன் வரவேற்கப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அன்றைக்கு வெளிச்சம் இருக்கும். அமைப்போதைய தகவல்களின் அடிப்படையில் வெப்பநிலை 19 இருக்கப் போகின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே முக்கியமான இன்னும் ஒரு செய்தியை பார்த்தோம் என்று சொன்னால், அமெரிக்காவில் இப்போது இந்த ஆயுத பற்றாக்குறை ஈரானிய போருக்கு பிறகு இருக்கின்றமை தொடர்பான ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஈரான் அமெரிக்க போர் தொடங்கியதுக்கு பிறகு அந்த போர் ஆயுத பற்றாக்குறைக்கு வழிவகுத்திருக்கின்றது என்று சொல்லித்தான் பென்டகன் ஆய்வாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியிருப்பதாக இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு தகவல் வெளியிடப்பட்டாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாகவே அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு வரம்பற்றதாக இருக்கின்றது என்று சொல்லி கூறி வருகின்றார். அதற்கு முரணானதாக இப்போதைய இந்த பென்டகன் இன்ஸ்பெக்டர் அவரது தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு காணக்கூடிய இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகள் வெளிவருகின்ற போது அவை எல்லாமே ஃபேக் நியூஸ் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபரினால் குறிப்பிடப்படுகின்றன என்பதையும் கூட இங்கு கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் வரை அமெரிக்கா இந்த ஈரானிய போரில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு $22 பில்லியனுக்கும் அதிகமான செலவை செய்திருப்பதன் காரணமாக அங்கு இந்த மூலோபாய இருப்பு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு அறிக்கையும் கூட ஒரு கண்காணிப்பு அமைப்பொன்றினால் வெளியிடப்பட்டது. எனவே இந்த அறிக்கை தொடர்பாக அமெரிக்க அதிபரிடம் கேட்டபோதும் சரி, அல்லது அமெரிக்க அதிகாரிகளிடம் கேட்டபோதும் சரி, தேவைக்கு அதிகமாகவே எங்களிடம் ஆயுதம் இருக்கின்றன என்று சொல்லித்தான் அவர்கள் கூறியிருப்பதாகவும் இந்த தகவல்களையும் கூட இங்கு வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் பொதுவாகவே ரகசியமாக வைக்கப்படக்கூடிய தரவுகள் தான் இந்த ஆயுதங்கள் தொடர்பான அந்த கையிருப்பு தொடர்பான தகவல்களாக இருக்கும். எனவே அந்த மாதிரியான ஆயுத கையிருப்புகள் குறித்து முதல் தடவையாக ஒரு சுயாதீனமான பார்வையை இந்த அறிக்கை வழங்குவதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். ஆனால் இதற்கு முன்பு வெளியிடப்பட்டிருக்கின்ற முந்தைய மதிப்பீடுகளும் கூட அமெரிக்காவில் நிலவக்கூடிய அந்த பற்றாக்குறைகள் குறித்து
குறித்து ஒரு மோசமான படத்தை தான் எங்களுக்கு கொடுத்திருப்பதாகவும் கூட அந்த விபரங்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த ஈரான் போர் நடைபெறுகின்ற இந்த காலத்தில் வந்து அமெரிக்க படைகள் லாங் ரேஞ்ச் கிரவுண்ட் அட்டாக் சிஸ்டம் அவற்றை வந்து அதிகம் பயன்படுத்துகின்றனவாம் தாக்குதல்களுக்காக. அதே நேரம் ஈரானிய தாக்குதல்களை இடைமறிப்பதற்காக ஏஆர்என் மிசைல் டிஃபென்சஸும் கூட மிக மிக அதிகம் பயன்படுத்தப்பட்டு அவை மிக அதிக அளவில் கையிருப்பு குறைந்த நிலையில் காணப்படுகின்றமை தொடர்பான தகவல்களையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வருடத்தின் ஜூலை மாதத்தின் நிறைவு பகுதியில் சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் ஒரு முக்கியமான ஒரு மதிப்பீடொன்றை வெளியிட்டிருந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தால், இன்டர்செப்டர்ஸ் அதாவது இடைமறிக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் பேட்ரியோட் மிசைல் மற்றும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் தாட் என்று சொல்லி சுருக்கமாக அழைப்பார்கள், அந்த மாதிரியான ஏவுகணைகளின் கையிருப்பு வந்து அரைவாசியிலும் பார்க்க குறைந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னமும் என்ன மாதிரியான ஆயுதங்கள் எவ்வளவுக்கு எஞ்சி இருக்கின்றன என்பது தொடர்பான துல்லியமான தகவல்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை என்பதையும் இங்கு கூறிக்கொள்ளலாம். 11:05 ஈஸ்ட் எஃப்எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடவு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: திசையெங்கும் கேட்கும் இசை.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:18 இருக்கின்றது. கண்ணும் கருவளையமும் ஒன்றோடொன்று இணைந்தவை. எனவே இந்த கருவளையம் என்று சொல்லப்படக்கூடிய பெரி ஆர்பிட்டல் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து பலருக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கின்ற நிலையில் அது தொடர்பாக பல தகவல்கள் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றன. சரியான தூக்கமின்மை, மிக நீண்ட நேரம் இந்த ஸ்கிரீன்ஸ் போன்றவற்றை உற்று நோக்கி கொண்டிருப்பது போன்ற காரணங்கள் இவற்றுக்கு சொல்லப்படுகின்றன. இருந்தாலும் இன்னமும் அதிகமான காரணங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எங்களது கண்களுக்கு கீழே ஒரு கருப்பான ஒரு பகுதி இருப்பது எங்களுக்கு வெளிப்படையாக தென்படக்கூடியதாக இருக்கும். விசிபிள் பிளட் வெசல்ஸ் மற்றும் அந்த ஒரு நிழல் மாதிரியான பகுதி அல்லது மிக அதிகமான அந்த எக்ஸஸ் பிக்மெண்ட் போன்றவை அதில் சேர்வதன் காரணமாக அந்த பகுதி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வளையம் மாதிரியான அந்த பகுதி வந்து கருப்பாக தோன்றுகின்ற போது தான் அதை நாங்கள் வந்து பெரி ஆர்பிட்டல் டார்க் சர்க்கிள்ஸ் என்று சொல்லி மருத்துவ ரீதியாக அழைக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஒன்று வந்து ஜெனட்டிக்ஸ், மரபணு ரீதியாக கடத்தப்படக்கூடிய காரணங்கள். குடும்பத்தில் தாய் தந்தையர்களுக்கு இருக்கின்ற போது அது குழந்தைகளுக்கும் கூட கடத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதாம். அடுத்தது ஏஜிங். ஏஜிங் இன்னும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வயதாகின்ற போது எங்களது தோலில் இருக்கக்கூடிய ஃபட் மற்றும் கொலாஜன் போன்றவை இழக்கப்படும். எனவே இந்த நிலையில் அந்த பிளட் வெசல்ஸை எங்களது தோலில் கண்களுக்கு கீழே நாங்கள் இலகுவாக வெளிப்புறத்திலிருந்து காணக்கூடியதாக இருக்குமாம். அது வந்து ஒரு கருப்பு மாதிரியான ஒரு கலரை அங்கு ஏற்படுத்தி விடுகின்றது. அடுத்ததுதான் லேக் ஆஃப் ஸ்லீப் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே தூக்கம் குறைகின்ற போது அது எங்களது தோலை வந்து கொஞ்சம் பழுப்பாக்கும். அதே நேரம் அந்த பழுப்பான தோலின் ஊடாக டார்க் ப்ளூ பிளட் வெசல்ஸை இலகுவாக காண முடியும். எனவே அங்கும் கூட அந்த கருப்பு நிறம் தோன்றக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அடுத்தது அலர்ஜிஸ் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அலர்ஜிஸ் ஒவ்வாமையின் காரணமாக சற்று வீக்கம் போன்றவை ஏற்படுகின்ற போது கண்களை நாங்கள் அதிகம் கசக்குவோம். எனவே அதுவும் கூட அந்த டார்க் சர்க்கிளை அங்கு உருவாக்கி விடுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததுதான் சன் எக்ஸ்போஷர். அதிக அளவிலான சன்லைட் அந்த தோலில் படுகின்ற போது அங்கு வந்து எக்ஸ்ட்ரா மெலனின் ப்ரொடக்ஷன் நடக்கும். இது வந்து இந்த ஸ்கின் பிக்மெண்ட். எனவே அது நடக்கின்ற போதும் கூட அந்த பகுதியில் கருவளையங்கள் தெளிவாக தென்படக்கூடியதாக இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே தூக்கத்திற்கும் இந்த கருவளையத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நேரடியான சம்பந்தமாக அது இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே கொஞ்சம் அதில் கருவளையம் இருக்கின்ற போது அதிக நேரம் தூங்காமல் போனால், தூக்கம் போதாமல் இருக்கின்ற போது அது இன்னும் அதிக மிகையாக தெரியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே தூக்கம் போதுமானதாக இல்லை என்று சொன்னால் நீரழப்பும் கூட ஏற்பட்டிருக்கலாமாம். எனவே அந்த இடத்திற்கு சரியான அந்த பிளட் சர்க்குலேஷனும் கூட இருக்காது. எனவே அந்த நிலையில் அந்த கருவளையம் வந்து அதிகம் தென்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த மாதிரியான பிளட் சர்க்கிள்ஸுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இருக்கின்றதான்னு சொன்னால் அங்கும் கூட நேரடியான தொடர்பு இருக்காதாம். ஆனால் ஹை பிளட் ப்ரெஷர் போன்ற காரணங்கள் போன்ற காரணிகள் இருப்பவர்களுக்கு சில வகைகளில் சரியான அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக இல்லாத போது அந்த கருவளையங்கள் அங்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த கருவளையம் வருவதற்கு பல காரணங்கள் இருப்பதைப் போல இதே நோய் ஏற்படும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு ஆபத்தான நிலைமையா என்று கேட்டால் நிச்சயமாக பெரிய அளவில் ஆபத்தான ஒரு விடயம் கிடையாது என்பதைத்தான் இந்த கட்டுரையில் சொல்லுகின்றார்கள். இது வந்து ஒரு அழகு சார்ந்திருக்கின்ற ஒரு விடயம்தான். கருவளையத்தோடும் கூட ஒருவர் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளுமே முகத்தில் அது வெளிப்படையாக தெரிவதன் காரணமாக அதற்கான சிகிச்சைகளை எடுப்பதற்கு தான் பலர் முயற்சிக்கின்றார்கள். எனவே அந்த சிகிச்சைகளையும் கூட சரியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே நேரம் எங்களது அந்த வாழ்க்கை முறைகளை சீரமைத்துக் கொள்ளுதலும் கூட இலகுவாக அதிலிருந்து நாங்கள் மீளக்கூடிய வாய்ப்பை வழங்குமாம். சரியான நேர தூக்கம், நேரத்துக்கு தூங்க செல்வது, குறிப்பிட்ட அளவு நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக தூங்குவது, அதை தாண்டி இந்த செல்போன் மற்றும் வெவ்வேறு இந்த டிவைசஸ் போன்றவற்றை பயன்படுத்துதலை நாங்கள் குறைத்து கொள்ளுதலும் கூட கண்களுக்கு கீழே அந்த கருவளையம் வராமல் கொஞ்சம் பாதுகாக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒன்றை நாங்கள் செய்கின்றோம். கண்களுக்கு கீழே இந்த மாதிரி அந்த கருவளையம் தென்பட்டால் அதுக்கு வந்து கியூக்கம்பர்ஸ் மாதிரியான அந்த காய்கறிகளை வெட்டி
கேட்பது கூட எங்களுக்கு பயன் தருமா என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அது குறைந்தளவு பலனை தருமா தரலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் நீர்த்தன்மை அந்த தோலுக்கு கிடைக்கின்ற போது அந்த சற்று கருவளையத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். வெயிலில் நாங்கள் போகின்ற போது சன்கிளாஸ் அணிதல் அல்லது சன்ஸ்கிரீன் போன்றவற்றை பயன்படுத்துதலும் கூட ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு வழங்கும் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்களை இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம் கருவளையம் என்று சொல்லி பார்த்தால் இது ஒரு சில காரணிகளால் தான் வருகின்றன. அவை இல்லாமல் நாங்கள் பார்த்து கொண்டால் அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளாமல் குறைத்துக் கொள்ளலாம். சரியான அளவுக்கு நீர் அருந்துதல், புரதம் மற்றும் வைட்டமின் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்ளுதல் என்பவை எங்களுக்கு பலனை தருமாம். ஏஜிங்கின் போது ஏற்படக்கூடிய அந்த தோல் மாற்றங்களை நாங்கள் குறைப்பதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை பார்த்து பார்த்து உள்ளெடுத்துக்கொள்ளுதல் நிறைய நன்மைகளை எங்களுக்கு செய்யும். பழங்கள் மற்றும் இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் போன்றவற்றில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகம் இருப்பதன் காரணமாக அவற்றை அதிகம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற போது அது எங்களுக்கு இயல்பான பாதுகாப்பை இயற்கையாகவே வழங்குமாம். அதே நேரம் புரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் சரி பார்த்தால் அவற்றில் வந்து அமினோ ஆசிட்ஸும் கூட எங்களுக்கு கிடைக்கின்றன. சோயாபீன் மற்றும் வெவ்வேறு பருப்பு வகைகள் போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளுதல், அசைவமாக இருந்தாலும் கூட புரதச்சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளுதலும் பாதுகாப்பை தரும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் வைட்டமின் B12 வைட்டமின் சி போன்றவை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுதலும் கூட இந்த கருவளையத்தை நாங்கள் பெறாமல் எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லலாம். அது தொடர்பான

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த

0: ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மி ஹோம் சிங், 416-788-2426.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures, 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் comes in 437-860-7002 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

இசை ஞானியின் இசையில் வீரத்தாளர் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 11:45 ஆகியிருக்கின்றது. ஒரு ஸ்டடி ஒன்றின் முடிவு ஒன்று கனடாவில் இப்போது இந்த குளோபல் வார்மிங் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கத்தின் ஒரு கவலையான ஒரு முடிவை சொல்வதாகத்தான் இந்த தகவல் பகிரப்படுகின்றது. போலர் எப்பி ஷெல்ஃப் லேக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ஏரி, வித்தியாசமான ஒரு ஏரியாக இருக்கும். இது வந்து துருவ மேலடுக்கு ஏரி என்று சொல்லித்தான் அழைக்கப்படுகின்றது. கடைசியாக எஞ்சியிருந்த ஒரே ஒரு அந்த எப்பி ஷெல்ஃப் லேக், அது இப்போது எங்களது அந்த ஒரு தனித்துவமான ஈகோசிஸ்டத்திலிருந்து இழக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த எபிஷல் லேக் என்ன மாதிரி உருவாக்கப்படும் என்று சொல்லி பார்த்தால், இந்த கடலின் உப்பு நீரிற்கு மேலே நன்னீர் வந்து மிதக்கக்கூடிய வகையில் தான் அந்த அடுக்கு மேலடுக்கு ஏரி வந்து உருவாக்கப்படும். எனவே கனடாவில் கடைசியாக எஞ்சியிருந்த ஒரே ஒரு துருவ மேலடுக்கு ஏரி வந்து இழக்கப்பட்டிருக்கின்றமே இப்போது விஞ்ஞானிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வித்தியாசமான அந்த ஏரியில் வந்து வித்தியாசமான ஒரு ஈகோசிஸ்டமும் கூட இருந்திருக்கிறது. எனவே ஏரி இழக்கப்பட்ட நிலையில் அதில் இருந்திருக்கக்கூடிய அந்த இயற்கையான சுற்றுச்சூழல் அமைப்பும் இழக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். குபெக் சிட்டியில் இருக்கக்கூடிய லாவல் யூனிவர்சிட்டி அதன் ஆய்வாளர்கள் கனடாவின் ஒரு முக்கிய பகுதியில் இருக்கின்ற அந்த ஏரியை வந்து ஆய்வு செய்து பார்த்திருந்தார்கள். அதில் தான் இப்போது அந்த ஏரி முழுமையாக இழக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்கே இருக்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால், கனடாவின் துருவ பகுதி நுனாவுட், அங்கிருக்கக்கூடிய எல்ஸ்மேயர் ஐலண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தீவு, அதில் தானாம் மில்ன்ஃபியோர்ட் எப்பி ஷெல்ஃப் லேக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு லேக் வந்து இருந்திருக்கின்றது. அதுதான் இப்போது கடலுக்குள் முழுமையாகவே கலந்து விட்டது. திடீரென்று அந்த ஏரி வற்றி போய்விட்டது. எனவே இதன் காரணமாக அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா அந்த உயிரினங்களும் கூட மறைந்துவிட்டன என்பது தொடர்பான ஒரு கவலையான விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சாதாரணமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இப்போது முற்றிலுமாக மறைந்திருப்பது, உலக வெப்பமயமாதல் ஆர்டிக் பகுதியை எப்படி மாற்றுகின்றது என்பதைத்தான் குறிப்பிடுவதாகவும் கூட அந்த தகவல்களை அந்த விஞ்ஞானிகள் பகிர்ந்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு 4000 ஆண்டுகள் நீடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இயற்கையான ஒரு பகுதி இப்போது இழக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இது வந்து பெரும் கவலையை ஏற்படுத்துவதாகவும் கூட அந்த விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கிளேசியர்ஸ் என்று சொல்லி பார்த்தால், இது இவை வந்து ரிவர்ஸ் ஆஃப் ஐஸ் ஆகத்தான் உருவாக்கப்படுகின்றன. பனியின் ஆறுகளாகத்தான் அவை உருவாகுகின்றன. இவை வந்து பெரும்பாலும் கடலுக்குள் வந்து பாயக்கூடியவையாகவும் கூட காணப்படுகின்றன. எனவே இந்த நிலையில் உருகிய நீர் அதன் மேற்பரப்பில் காணப்படும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வழக்கமாக என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த நன்னீர் வந்து காற்று மற்றும் கடல் அலைகளின் காரணமாக கடல் நீரோடு விரைவாகவே இனி இடங்களில் கலந்து விடுகின்றது. இதுதான் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த மில்ன்ஃபியோர்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் வாசலில் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மில்ன் ஐஸ் ஷெல்ஃப் வந்து பெரிய ஒரு ஐஸ் ஷெல்ஃபாக மறைத்து கொண்டிருக்கின்றது. நமது சமுத்திரத்தின் மேல் பகுதியில் காணப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு தட்டையான பீஸ் ஆஃப் ஐஸ் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள், மில்ன் ஐஸ் ஷெல்ஃப். எனவே இந்த ஐஸ் ஷெல்ஃப் வந்து அந்த உருகிய நன்னீர் கடல் நீரோடு கலப்பதை தடுக்கின்றது. ஒரு அணை மாதிரி, இயற்கையான அணை மாதிரி அந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கடலுக்குள் நேரடியாக கலப்பது அங்கு தடுக்கப்படுகின்ற நிலையில் இந்த ஆர்டிக் ஓஷன், அங்கிருக்கக்கூடிய அந்த உப்பு நீருக்கு மேலே அந்த நன்னீர் வந்து மேல் பக்கமாக அது மிதக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், சோல்ட் வாட்டரிலும் பார்க்க ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அடர்த்தி குறைவாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த உப்பு நீருக்கு மேலே நன்னீர் வந்து கலந்துதான் அந்த ஒரு ஃப்ளோட்டிங் லேயரை அங்கே உருவாக்குகின்றது. இதன் காரணமாகத்தான் அந்த ஏரியை வந்து
எப்பிஷெல்ஃப் ஏரியன்னு சொல்லி அழைக்கிறார்களாம். பல அடுக்கு ஏரியன்னு சொல்லித்தான் நாங்கள் அதனை சொல்லலாம், எப்பிஷெல்ஃப் லேக்னு சொல்லி. எனவே இது போலர் பகுதியில் இருப்பதன் காரணமாக போலர் எப்பிஷெல்ஃப் லேக்னு சொல்லி அது அழைக்கப்படுகின்றது. எனவே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கையான ஏரியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. கீழே வந்து ஒரு அடுக்கில் கடல் நீர், உப்பு நீர் இருக்கும். அதுக்கு மேலாகத்தான் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அந்த நன்னீர் வந்து அந்த பகுதியில் நிறைந்திருக்கும். எனவே இது ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான இக்கோசிஸ்டமாக இருப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களும் கூட மிக தனித்துவமானவையாக இருந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 1983 தானாம் அந்த பகுதியை ஆய்வாளர்கள் முதல் தடவையாக அளந்து பார்த்திருக்கின்றார்கள். அப்போது அந்த ஏரியிலிருந்து இருக்கக்கூடிய நன்னீர், ஃப்ரெஷ் வாட்டர் அந்த லேயரை அளந்து பார்த்தபோது அது வந்து ஒரு 18 meters ஆழத்துக்கு காணப்பட்டது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஒரு 6-story பில்டிங்குக்கு சமமானதாக இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அந்த அதை டேம் மாதிரி மறைத்திருந்த அந்த ஒரு பனிக்கட்டி தொடர்ந்துருகி வருவதன் காரணமாக அந்த நன்னீர் வந்து கடலோடு கலந்து இப்போது அந்த எஃபிஷெல்ஃப் லேக் அங்கு இல்லாமல் போயிருக்கின்றது. முழுமையாகவே அது மறைந்து விட்டது. கனடாவில் கடைசியாக எஞ்சியிருந்திருக்கக்கூடிய அந்த போலர் எஃபிஷெல்ஃப் லேக் ஒன்று முழுமையாக அதன் அந்த இயற்கையான பகுதியிலிருந்து இப்போது இல்லாமல் போயிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வந்து பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே காலநிலை மாற்றம் என்பது இயற்கையான ஒரு இடத்தில் என்ன மாதிரியாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, அதுவும் துருவப்பகுதிகளில் எப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை விரைவாக அது ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பான ஒரு முக்கியமான சான்றாகத்தான் இந்த ஏரியின் இழப்பு பார்க்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். 11:51 நேற்று இன்று நாளின் நிறைவு பகுதிக்கும் கூட நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சத்தை நாங்கள் இன்று தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கும். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கலாம். இப்போது 24 வெப்பநிலை, 29 degrees Celsius உடல்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 1 degree Celsius வெப்பநிலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 30 degrees Celsius என்று கூடிய உடல்நிலையாக உணரப்படும். இரவில் 17 வெப்பநிலை உடல்நிலையும் இருக்கும். 7:26 சூரியாஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலை கணிசமாக நாளைக்கு அதிகரித்திருக்கும். 6% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் ஞாபகப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
2: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 4164383350. சேயோன் டாக்ஸ் .ca.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 16 தேதி 2026 ஆண்டின் புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக ஒலிக்க தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதேபோன்று istfm.ca-யும் காத்திருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாள்வதற்கு அதேபோன்று istfm ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அதேவேளையில் பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது istfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வழியே காலநிலையும் பார்த்து விடலாம். இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தால் 24 இருக்கின்றது வெப்பநிலை. நேற்றிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஜம்ப் அப்படின்னு சொல்லலாம். 25 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது. 2 மணிக்கு நாங்கள் இந்த அதிகூடிய வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அதிலும் ஒரு பெரிய ஒரு ஜம்ப் இருக்க போகிறது. அதாவது நள்ளிரவுக்கு பின்னர் 6% உயர்வடையே இருக்கின்றது. நேற்றிலிருந்து இன்றைக்கு 1% அதிகரித்திருந்தது. நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 6% எரிபொருள் விலை உயர்வடையே இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எரிபொருள் நிரப்ப இருப்பவர்கள் அதற்கேற்ற வயலை வந்து திட்டமிட்டுக் கொள்ள முடியும். 12:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. லேக் ஒன்டாரியோ கொஞ்ச நாட்களாக அதுக்கு வாயிருந்தா சத்தம் போட்டிருக்க மாட்டேடா நான் என்ன செய்தேன் அப்படி என்று சொல்லி அந்த லேக் ஒன்டாரியோவை வச்சு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அது லேக் அமெரிக்கா என்று சொல்லி இப்போதிருந்து மாற்றப்படும் அப்படி என்று சொல்லி நாலஞ்சு பேப்பர் எழுத்து வச்சு சைன் அப் பண்ணியிருந்தார். ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் அப்படி என்று சொல்லி எல்லாம் தெரியவில்லை. அதே வேளையில் இப்படி தான் நிறைய பேர் குழம்பியிருந்தாங்க மேப்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இப்போ லேக் ஒன்டாரியோ இன்றைக்கு பண்ணுறதா அல்லது வந்து நாங்கள் லேக் அமெரிக்கா மாத்துறது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய குழப்பம் இருந்து சில சைட்ஸ்ல வந்து ஏற்கனவே மாற்றி பிறகு வந்து மீளவும் லேக் ஒன்டாரியோ அப்படின்னு சொல்லி மாற்றி இருந்தார்கள். இப்படியே விஷயங்கள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் மெட்ரோலிங்ஸ் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் அவங்க வந்து லேக் ஒன்டாரியோ அதனுடைய புகைப்படத்தோடு பிரஸ் டூ கார்டை வந்து ஒரு லிமிடெட் எடிஷனாக ஒரு குறிப்பிட்ட அளவு கார்ட்ஸை மாத்திரம் ஒரு 1000 அளவிலான பிரஸ் டூ கார்ட்ஸை வந்து அழகான லேக் ஒன்டாரியோட படத்துடன் லேக் ஒன்டாரியோ அப்படின்னு சொல்லியும் எழுதி Now and Always அப்படி என்று சொல்லி இங்கிலீஷ்லையும் பிரெஞ்சிலையும் எழுதி அந்த கார்டை வந்து இவர்கள் நேற்று யூபி எக்ஸ்பிரஸ் அந்த பகுதியிலே வந்து கன்கோஸ் அந்த பகுதியிலே வந்து பயணிகள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே வைத்திருக்கின்றார்கள். நேற்று ஆஃப்டர்நூனில் எல்லாமே வந்து கிளைம் பண்ணப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் வந்து இந்த கார்டை வந்து வாங்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. மெட்ரோலிங்ஸ் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் தாங்க வந்து மிகவும் பெருமை கொள்கின்றோம், தங்களுடைய பஸ் ஆகட்டும் ரயில் சர்வீசஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து லேக் ஒன்டாரியோ வழியாகத்தான் செல்கின்றன, குறிப்பாக ஆஷாவால இருந்து நயாகரா ஃபால்ஸ் வரையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் ஏராளமான பயணங்களை இதனூடாக மேற்கொள்கின்றோம், நாங்கள் பெருமைப்படுகின்றோம் இதற்கு அப்படி என்று சொல்லி அது தெரிவித்திருக்கின்றது. தங்களுடைய ஒரு ஐகானிக் கிரேட் லேக்காகவும் இது இருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் மகிழ்ச்சியோடு பெருமையாக நாங்கள் இந்த கார்டை வெளியிடுகின்றோம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பிரஸ்டோ கார்டை ஒரு 1000 அளவிலான லிமிட்டடான ஸ்பெஷல் எடிஷன் கார்டை வந்து இது வெளியிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: விரும்பி போவினம்
3: மிடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்ப்ரோ.
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:23 இஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் உங்களுக்கு வயிற்றில் பாலை வாத்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது, இந்த எரிபொருள் விலை இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் 6% அதிகரிக்க இருந்தாலும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மீளவும் 7% குறைவடையலாம் அப்படி என்று சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் பொறுத்து பார்த்து இந்த இது எரிபொருள் வில் நிரப்பிக் கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரி, இந்த வேளையிலே டொரண்டோவிலே நீங்கள் ஃபோல் ரெக்ரியேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நோர்த் யோர்க் மற்றும் ஸ்காப்ரோவை சேர்ந்தவர்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். காலை 7 மணிக்கே ஆன்லைன்லேயே நீங்கள் இந்த பதிவுகளை மேற்கொள்ளக்கூடியதாக திறக்கப்பட்டிருக்கின்றது அப்ளிகேஷன்ஸ். ஆகவே நோர்த் யோர்க் மற்றும் ஸ்காப்ரோவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து இந்த ஃபோல் ரெக்ரியேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும். நேற்று டொரண்டோ, ஈஸ்ட் யோர்க் மற்றும் எட்டோபிகோ யோர்க் போன்ற பகுதியில் இருக்கின்றவர்களுக்கான பதிவுகள் நடைபெற்றிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் ஆண்டாரியோ பிரீமியர் டாக் ஃபுட் அவர்கள் இன்றைக்கு வந்து டொரண்டோவினுடைய மிய ஒலிவியா சவ் அவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு வந்து ஒரு தெளிவான தன்னுடைய ஒரு பகிரங்க ஆதரவை வந்து ஒரு நிகழ்விலே தெரிவித்திருக்கின்றாராம். இன்டெரக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படி என்று சொன்னால், சவ் அவர்களுடைய இந்த எலெக்ஷனுக்கு கேம்பெயின் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்திலே அவரோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த பணி உறவு தொடர்பாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றாராம். அதே

இதையும் தாண்டி தனிப்பட்ட நல்லுறவு இருக்கின்றது. பதவி காலத்திலே வந்து ட்ரோனோவுக்கு பில்லியன் கணக்கான கூட்டு நிதி உதவியை தாங்கள் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் தங்களுக்கிடையே நடைபெற்றிருக்கின்றது. பணி நிமித்தம் காரணமாகவோ அல்லது வந்து தனிப்பட கூட ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கிறது தங்களிடையே அப்படின்னு சொல்லி மேயர் ஒலிவியா சவ் அவர்கள் தொடர்பாக பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைக்கு உரையாற்றி இருக்கின்றார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு தாங்கள் ஒலிவியா சவ் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். அவர் ஒரு மேயராக நம்ப முடியாத அளவிற்கு தன்னுடைய பணியை வந்து சிறப்பாக செய்து வருகின்றார் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். 12:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426. 416-788-2426.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Lebi 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: The station with the best music.
9: It's East FM.
10: It's East FM.
11: Feel the power. Feel the bass. 102.7 FM.

12:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அமெரிக்காவுடனான கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு வர்த்தக போர் மாதிரியான ஒரு நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிற தெரிந்த விஷயம். சரி, இந்த நேரத்திலே வந்து ஆண்டாரியோ பிரீமியரும் தன்னுடைய இந்த சோசியல் மீடியாக்களில் வந்து ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கிறார். என்ன விஷயம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஆண்டாரியோவினுடைய வீட்டு வசதி, அதாவது நகராட்சி விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி துறை அமைச்சர் ராப் பிளாக், இவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து நகராட்சிகளும் வந்து ஒன்டாரியோவினுடைய தயாரிப்புகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் கூறியிருக்கிறார். ஒன்டாரியோவில் தான் பொருட்களை வாங்குங்கள், கனேடிய பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். அப்படி நீங்கள் வாங்குவதற்கு தவறினால் நகரசபை, அதாவது நகரசபைகளுக்கு மாகாண அரசினால் வழங்கப்படுகின்ற நிதி உதவிகளை நீங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு வார்னிங் ஒன்றை செய்திருக்கின்றார். 444 நகராட்சிகளுக்கு வந்து இந்த கடிதம் வந்து இவரினால் அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் டக்ஃபோர்ட் அவர்களும் சொல்லியிருக்கின்றார், பை ஆண்டாரியோ பை கனேடியன் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆண்டாரியோ முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து முனிசிபாலிட்டிஸுக்கும் இது வந்து ஒரு ஆப்ஷன் இல்லை, இது வந்து ஒரு லோ அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் தி லோ அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். ராப் பிளாக் அவர்களுடைய அந்த ட்வீட்டை வந்து இவர் ரீட்வீட் பண்ணி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே வழியிலே ஆண்டாரியோ நகராட்சிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த பொருட்கள் சேவைகள் போன்றவற்றுக்கு $22 பில்லியனுக்கு அதிகமாக செலவிடுகின்றன. அந்த கொள்முதலில் வந்து ஆண்டாரியோவில் தயாரிக்கப்படுகின்ற அதே போன்ற கனேடிய தயாரிப்புகளுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது ஆண்டாரியோ மாகாணம் கேட்டிருக்கின்றதுதான். 12:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 EFM.ca.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-2104-462. Some condition apply.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074-4167048074.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 1:01 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 24 இருக்கின்றது இப்போது வெப்பநிலை. அதே போன்று 25 என்று அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அடுத்த மணித்தியாலத்தில் 2 வந்து நீங்கள் அதிகூடிய வெப்பநிலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. நாளைக்கு பார்க்கையில் 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 6% உயர்வடையும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் வெள்ளிக்கிழமை அதாவது வியாழன் நள்ளிரவுக்கு பின்னர் 7% குறைவடையலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது மேக்டிக் அவர்களினால். அதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே வழியில் eastfm.ca அதுவும் இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு அத்தோடு eastfm ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சிகளை கேட்டு மாழலாம். ஆப் ஸ்டோர்ஸ் அல்லது வந்து eastfm.ca செல்வதன் மூலமே அங்கேயும் இலகுவாக நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கின்றது. பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும் யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

1:08 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சனோஃபி நிறுவனம் வந்து டொரண்டோவிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய ஒரு காய்ச்சல் தடுப்பூசி உற்பத்தி ஆலையை வந்து திறந்து வைத்திருக்கின்றது. ஃப்ளூ வேக்சின் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை தான் திறந்திருக்கின்றது. 925 மில்லியன் டாலர் பெறுமதியான ப்ரொஜெக்ட் இது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கனடாவினுடைய ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரே ஒரு இப்படி ஒரு பயோ மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிதான ஒரு பயோ மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது கூறப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ தங்களுடைய அந்த டொரண்டோ ஆலையிலே வந்து இது 52 ஏக்கர் கொண்டதாக காணப்படுகின்றதாம். த சார்ல்ஸ் பெஸ்ட் பில்டிங், அதில் தான் இந்த ஆலை வந்து இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான ஃப்ளூசோன் ஹைடோஸ் அந்த ஹை பொட்டன்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினை வந்து இது தயாரிக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக வந்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து 415 மில்லியன் டாலர்ஸ், அதே போன்று ஆண்டாரியோ அரசாங்கத்திடமிருந்து 55 மில்லியன் டாலர்ஸ் போன்ற நிதியுதவியும் இதற்கு கிடைத்திருக்கின்றதாம். கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் வந்து எங்களுடைய மத்திய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி, ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்டு, டொரண்டோ மேயர் ஒலிவியா சவா ஆகியோர் இணைந்து இந்த சனோஃபி நிறுவனத்தினுடைய அதிகாரிகளும் இணைந்து இந்த ஆலையை வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து திறந்து வைத்திருக்கின்றார்கள் இன்றைய நாள் உத்தியோகபூர்வமாக அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று 2021 ஆண்டிலே இதற்கான அந்த கட்டுமானங்கள் ஆரம்பித்திருந்தன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இப்போது இது முழுமையாக செயற்பட்டு வருகின்றதாம். இதற்கான ஒரு அப்ரூவல் ஒன்று கிடைக்க வேண்டுமா, ரெகுலேட்டரி அப்ரூவல், அது கிடைத்ததன் பின்னர் 2027 ஆரம்பத்திலேயே வந்து இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 2027-28 ஆண்டு ஃப்ளூ சீசனுக்கான அந்த மருந்துகள் வந்து தயாராகிவிடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகின்றதாம். இது தொடர்பாக மேய ஒலிவியா சவ் அவர்கள் இது டொரண்டோவிற்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அதே வேளையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் இது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு மெலனி ஜோலி அவர்கள் சொல்லியிருக்கின்றனர், தொழில்துறை அமைச்சர் என்ற ரீதியில் வந்து இந்த கடமை வந்து இப்படியான திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிறது தான் அப்படின்னு சொல்லியும் அவரும் கூறியிருக்கின்றார். அதே வேளையிலே இந்த எக்ஸ்பான்ஷன் மூலம் ஒரு 300 பேர் அளவுக்கு தொழில் வாய்ப்புகளும் உருவாக இருக்கின்றன. ஹைலி ஸ்கில்டு பயோ மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து உருவாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனோஃபியை பொறுத்தளவிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஏற்கனவே டொரண்டோவில் தயாரிக்கப்படுகின்ற இந்த வேக்சின்ஸ் வந்து 60-க்கு மேலான நாடுகளுக்கு உலகளாவிய ரீதியில் விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. 1:12 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
3: 4780600 0024 7860 7002 4780600 0024 நம்பிக்கையான அனுபவமுள்ள எலக்ட்ரிஷியன் தருகின்றீர்களா? ஒன்றாரிய முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை ஆபீஸ் ரீடெயில் ஸ்டோர் ரெஸ்டாரண்ட் மெடிக்கல் ஆபீஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன் 100 லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
4: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரேஸ் அப்பலோ யோக் சினிமாஸில் கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரிய நடிப்பில் மண்டா அடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரேஸ் அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இப்போ வந்து நாங்கள் எங்கே செல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், சேஃப் பார்க் சைட், அது வந்து அந்த அமைப்பு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது என்ன என்றால், மாகாண அரசாங்கம் வந்து இந்த வேக கண்காணிப்பு கருவிகள், அதுவும் அந்த தானியங்கி கேமராக்கள் வந்து அங்கங்கே வைக்கப்பட்டிருந்தன. அது வந்து நாங்கள் செல்ஃபி எடுக்கிறோமோ இல்லையோ, இது வந்து எங்களை அழகாக நாங்கள் ஏதாவது விதிமுறைகளை மாறி வீதிகளில் வந்து வாகனம் ஓட்டும்போது அப்படியே நைஸாக நல்ல பிள்ளையாக கிளிக் பண்ணி நகர சபைக்கு அனுப்பி வைத்து விடும். அதுக்கு பிறகு அவங்க சகல பந்தோபஸ்தோடு உங்களுக்கு டிக்கெட்டை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த டிக்கெட்டால் நிறைய பேர் நொந்து நூலாக போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாகாண அரசாங்கம் வம்படியாக அந்த அனைத்து தானியங்கி வக கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாவற்றையுமே வந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு, ஏனென்றால் இப்போ இருக்கிற நிலைமையில் மக்களுக்கு இதெல்லாம் கட்டுப்படியாகாது. ஆனால் ஒரு சில சேஃபாக இருக்க வேண்டிய இடங்களில் அதற்குரிய அறிவுறுத்தல் பதாதைகளை வைப்பதன் மூலம் இந்த வேகங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு சில கிலோமீட்டர் வந்து அதிகமாக ஓடுவதன் மூலம் தேவையில்லாமல் மக்கள் வந்து இதற்காக பணங்களை செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த கருவிகளை அகற்றியிருந்ததும் தெரிந்த விஷயம். ஆனால் இதில் அடிக்கடி இந்த டொரோனோ பகுதியிலே அடிபட்ட பேர் என்னென்னு சொன்னால், இந்த பார்க் சைடு ஏரியாவில் இருக்கிற அடிக்கடி வந்து வேகங்களை வந்து மீறி செல்வது, அதே போன்று அந்த அதிலே அமைக்க அது வந்து அடிக்கடி இந்த கேமராஸை வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா வந்து வெவ்வேறு இடங்களில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த பார்க் சைட்டில் மட்டும் எப்போ கேமரா வந்து நிறுவப்பட்டதோ அன்றிலிருந்து மாற்றமின்றி அந்த இடத்துல மட்டும் வைத்துக் கொள்வார்கள், ஏனென்றால் அது சேஃப்டி என்று சொல்லி. இந்த நிலையிலே அதுக்கு வந்து எத்தனையோ தடவைகள் அது உடைக்கப்பட்டதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நிலையில தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சேஃப் பார்க் சைட் என்ற அமைப்பினரால் என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த பார்க் சைட் கேமரா, அதாவது அந்த பகுதியில் இருந்த கேமரா உட்பட எல்லா கேமராக்களும் அகற்றப்பட்ட பின்னர் இப்போது பார்க்கையில் அந்த பகுதியிலே இந்த வேகம் என்பது 560 வீதத்தினால் உயர்வடைந்திருக்கின்றது. அதாவது அதிகளவான பேர் வந்து வேகமாக செல்கின்றார்கள் அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது ஒரு விடயத்தை வந்து இது கூறியிருக்கின்றது. 560 இயர் ஓவர் இயர் பேசிஸில் பார்க்கையில் வந்து ஸ்பீடிங் வந்து அந்த பகுதியில் அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, பார்க்கலாம் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. 1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வந்து சிறப்பாக செயற்படுவதாகவும் முதல்வர் டாக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் பங்கேற்ற யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா புலிகளை பற்றி பேசியமைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நிதியுதவி செய்ததாக அர்ஜுனா தெரிவித்ததை அமைச்சர் நளிந்த ஜெயதிஸ நிராகரித்துள்ளார். மறுபுறத்தில் கருணா மற்றும் பிள்ளையானை மஹிந்த ராஜபக்ஷ நல்வழிப்படுத்தியதைப் போன்று அர்ஜுனாவை நாமல் ராஜபக்ஷ நல்வழிப்படுத்தியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனுரத்த தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ள மத்திய குற்றத்தடுப்பு போலீசார் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த நடவடிக்கைகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டித்துள்ளார்.
1: East FM Tamil செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வர் தெரிவாக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவிற்கு ஆண்டாரிய முதல்வர் டக்ஃபோர்டு ஆதரவினை வெளியிட்டுள்ளார். டொரண்டோ நகர முதல்வருக்கும் தமக்கும் சிறந்த உறவு உள்ளதாகவும் அவர் சிறந்த

0: ஒன்னுலே
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
6: 18 18 1 4 6 7 5 4 8 8 8 1 4 6 7 5 4 8 8 1 4 6 7 5 4 8 8 1 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம்
7: Professional Installationக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 Camsonics.com.
8: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:43 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் இந்த கேம்பிளிங் தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் கூறப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஆன்டாரியோ வாசிகள் இந்த கேம்பிளிங்கினால் அதிகளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் இளவயதினர் வந்து இப்படி அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு புதிய ரிப்போர்ட் வந்து தெரிவித்திருக்கின்றது. இது வந்து கேம்பிளிங் டிசோர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் ஆன்டாரியோ அரசாங்கம் 2022 ஆன்லைன் கேம்பிளிங் மார்க்கெட்டை வந்து விரிவுபடுத்தி இருந்ததாம். அதுக்கு பின்னர் தான் இது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இளவயது ஆண்களிடையே அதிக அளவு ரிஸ்கியாக இது இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தி இன்ஸ்டிடியூட் ஃபார் கிளினிக்கல் இவாலுவேட்டிவ் சயின்சஸ் இதுதான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. இன்றைக்கு 14 ஒரு ஆராய்ச்சி முடிவாகவும் இது கூறப்பட்டிருக்கிறது. 2025 இது நிறைவு பெற்றிருந்ததாம். இதிலே வந்து 10 105 வரையிலான பேஷண்ட்ஸ் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே வந்து ஆன்டாரியோவினுடைய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இந்த கேம்பிளிங் டிசார்டர்ஸுக்கு சென்றவர்களை பார்க்கையில் மிக அதிக அளவு இது காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதிலும் 2022 ஒரு 4 முன்னர் அரசாங்கம் இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கை வந்து சூதாட்டத்தை வந்து விரிவுபடுத்தி இருந்ததாம். தனியார் மயப்படுத்தி இருந்தது, பிரைவேட் கம்பெனிஸுக்கு வந்து இது விரிவுபடுத்தி இருந்தது. அதற்கு பின்னர் தான் இது மிகவும் எதிர்பாராத அளவிலே அநேகமானவர்களுக்கு இது பாதிப்பை கொண்டு வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2014 ரிசர்ச்சர்ஸ் கவனித்திருக்கின்றார்கள். 2.6 பிளே அக்கவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை வந்து மொத்தமாக பார்க்கையில் $8,270 பந்தயம் இவர்கள் மொத்தமாக கட்டியிருந்தார்கள் இதில் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக எந்த உயர்வும் ஏற்படவில்லையாம். ஆனால் படிப்படியாக வந்து ஒரு அதிகரிப்பை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லியும், ஒவ்வொரு 3 7% இது உயர்வடைகின்றது அப்படின்னு சொல்லியும் இந்த ஆய்வினுடைய மூத்த ஆசிரியராக இருக்கின்ற டாக்டர் டேனியல் மைரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மைரன் அவர்கள் நோர்த்யோர்க் ஜெனரல் ஹாஸ்பிட்டலினுடைய குடும்ப மற்றும் சமூக மருத்துவத்துறையிலே கார்டன் எஃப் சீஃப்ரோ ஆராய்ச்சி பேராசிரியராக பணியாற்றுகின்றார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் அவர் மாகாணத்தில் இந்த இணையவழி சூதாட்டம் விரிவுபடுத்துவதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது வந்து அவசர சிகிச்சைகளுக்கு வந்து வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை, குறிப்பாக இந்த கேம்பிளிங் டிசோர்டர்ஸுக்காக வருபவர்கள், 99% அதிகமாக இருந்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி இவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆய்வின் முடிவில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள், இந்த சூதாட்ட கோளாறு இது இருக்கின்றது என்று சொல்லி தெரிவித்த அல்லது தங்களுக்கு இந்த சூதாட்டம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட 757 நோயாளிகள் வந்திருக்கின்றார்களாம். இதிலே அவசர சிகிச்சை பிரிவுக்கு மொத்தம் 952 இவர்கள் வருகை தந்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். இதில் வந்து 3/4 பேர் வந்து ஆண்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அதிலும் 10-29 ஆண் நோயாளிகளிடமே இது அதிக அளவு இந்த டிசோர்டர்ஸ் வந்து காணப்பட்டது அப்படி என்று சொல்லியும், இது ஆன்டாரியோவிலே எதிர்பார்க்கப்பட்டதை விட 154% அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இந்த கேம்பிளிங்குக்கு புதிய புதிய வடிவங்கள், ஆன்லைனில் இப்படி சூதாடக்கூடியதாக கேம்பிளிங் செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் ஆண்களை, இள வயது ஆண்களை வந்து அதிகம் கவருகின்றதாம். இதனால் இவர்கள் தான் இதற்கு வந்து பலியாகி கொண்டிருக்கின்றார்கள் அதிகளவிலே அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மனநலத்திலே மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியும் இந்த டாக்டர் தெரிவித்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
7: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
2: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக்.
9: Tarion Licensed Builder with Tarion Warranty, Lakme Home Sync, 416-788-2426.
10: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
11: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.

2:02 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். சொன்ன மாதிரி 2 மணிக்கு அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். 25 டிகிரியாக இருக்கின்றது. நாளை 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 6% உயர்வடைய இருக்கின்றது. ஆனாலும் வெள்ளிக்கிழமை வந்து 7% குறைவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பதாக இந்த கேஸ் பிரைஸ் அனலிஸ்டாக இருக்கின்ற டான் மேக்டிக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவை அதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே வேளையில் ASTFM.CA செல்வதன் மூலம் உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ASTFM தமிழூடாகவும், யூடியூபில் ASTFM 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ASTFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 மின்னஞ்சலும் இருக்கின்றது. ASTFM 102.7@gmail.com.

0: 2:08 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரண்டோ சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னால், இப்போது வந்து சம்மரில் நிறைய பேருங்கட வீடுகளுக்கெல்லாம் அழகாக பெயிண்ட் எல்லாம் அடித்து அழகாக்கி இருப்பீங்க. அப்படி செய்ததுக்கு பின்னர் வந்து ஏதாவது பெயிண்டில் மிச்சம் அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி வந்து அதை சரியாக வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. மீதியான பொருட்களையெல்லாம் நீங்கள் கவனமாக சிட்டியினால் கம்யூனிட்டி என்வாயன்மெண்ட் டே ஈவெண்ட்ஸ் நடைபெறும் அங்கங்கே அந்த டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக்கொண்டு அங்கே சென்று கொடுப்பதன் மூலம் நீங்கள் ஃப்ரீயான கம்போஸ்டை கூட பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய என்வாயன்மெண்ட்டில் குறிப்பாக நிலத்தில் வந்து இந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் சேர்வதையும் கூட நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். கம்போஸ்டும் உங்களுக்கு கிடைக்கும், சுற்றுச்சூழலுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 2:09 அந்த விடயத்தோடு நாங்கள் இப்பொழுது தொடக்கம் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கட்டுப்படியான விலையில் இல்லம் ஒன்றை பெற வேண்டுபவர்களுக்கு அல்லது கட்டுப்படியான விலையில் முதலீடு ஒன்றினை பெற நினைப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் பிக்கோரிங்கில் இடம்பெறுகின்ற வீடுகளின் விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். பிக்கோரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ்களை 630,000 ரூபாயில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்ப்பினை இன்றைய நாளில் லக்ஷ்மண் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். அதுவேளையில் இந்த கட்டுமானத்தில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 9,10,000 ரூபாயில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும், அது வீடுகளை வாங்குவவராக இருந்தாலும் சரி, முதலீடாக வீடுகளை வாங்குவராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராகவோ இல்லாவிட்டாலும் கூட $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு பிக்கோரிங்கில் உங்களுக்கான ஒரு புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 630,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். இந்த டவுன் ஹவுஸ்களை பொறுத்தவரையில் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டவுன் ஹவுஸ்கள் கூட இந்த கட்டுமானத்தில் இருக்கின்றன. இந்த டவுன் ஹவுஸ்களுக்கு அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலையில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே முக்கியமானது. 2027 மற்றும் 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஷ்மண் கந்தசாமி அழைத்து மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 4168880444168880444. பிக்கோரிங்கில் புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ்கள், ஆரம்ப விலை 630,000 டாலர்கள், HST ரீபேட் இந்த விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட அளவுகளில் பல்வேறுபட்ட அம்சங்களோடு நீங்கள் இந்த வகைகளில் இந்த டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள் கூட இருக்கின்றன. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை 9,10,000 ரூபாய்கள், டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். 9-foot சீலிங்கோடு இந்த டீடாச் வீடுகள் கிடைக்கப்படுகின்றன. அதே வேளையில் ரிவீலர்ஸுக்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியன கூட இந்த டீடாச் வீடுகளுக்கு கிடைக்கப்படுகின்றன. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இந்த டீடாச் வீடுகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027-2028 க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் டபுள் கிராஷுடன் கூடிய லக்ஸரி பினிஷனை கொண்டிருக்கின்ற டீடாச் வீடுகள் 2,500, 3,000, 3,500, 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையிலும் கூட இந்த கட்டுமானத்தில் கிடைக்கப்படுகின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் லக்ஷ்மண் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 416-888-8044.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
0: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
1: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
0: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

2:22 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு வந்து நண்பகல் தாண்டி பிற்பகல் பகுதியிலே வந்து ரிவர்டேல் ஏரியாவில் இருக்கின்ற 9 பாடசாலைகள் போலீசாரினால் ஹோல்ட் அண்ட் செக்யூர் அந்த ஹோல்ட் அண்ட் செக்யூரில் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு மாணவரினால் வந்து ஒரு மிரட்டல் ஒன்று பெறப்பட்டிருந்தது, அதன் அடிப்படையிலே தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து தொடர்பான விசாரணையை மேற்கொண்டிருந்தார்களாம். ட்ரோனோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டை சேர்ந்த 9 பாடசாலைகள் இந்த ஹோல்ட் அண்ட் செக்யூரில் கொண்டு வரப்பட்டிருந்தனவாம். பேப் அவென்யூ யூனியன் பப்ளிக் ஸ்கூல், டண்டாஸ் யூனியன் பப்ளிக் ஸ்கூல், குயின் அலெக்சாண்ட்ரா மிடில் ஸ்கூல், பிளாக் ஸ்ட்ரீட் யூனியன் பப்ளிக் ஸ்கூல், ஏர்ல் கிரே சீனியர் பப்ளிக் ஸ்கூல், ரிவர்டேல் காலேஜியேட் இன்ஸ்டிடியூட், லெஸ்லி வில் ஜூனியர் பப்ளிக் ஸ்கூல், வித்ரோ யூனியர் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் குவெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், அதேபோன்று ஈஸ்டேல் காலேஜியேட் இன்ஸ்டிடியூட், இந்த 9 பாடசாலைகளும் இவ்வாறு இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஹோல்ட் அண்ட் செக்யூர் கொண்டு ஓட வந்து ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து அது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போது கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாடசாலையை சேர்ந்த மாணவர் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதே போன்று இது எதற்காக விடுவிக்கப்பட்டது அல்லது வந்து இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பல விடயங்களை அவர்கள் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:24. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். யூரோப்பியன் ஒன்றியம் வந்து கனடாவை தங்களுடைய முதலாவது அசோசியேட் மெம்பராக இணைத்து கொள்ள விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லேயன் இவர்தான் இது தொடர்பாக ஒரு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் மாக்கானி அவர்களிடம் இது தொடர்பான ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் இப்போதைக்கு வந்து கனடா அதற்கு தயாராக இல்லை என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கிடையிலே வந்து கனடாவிலிருந்து ஆல்பர்ட்டா பிரிந்து செல்வதற்கு விரும்புகின்றது அப்படின்னு சொல்லி பல காலமாக இது தொடர்பான விடயம் நடைபெறுகின்றது. இதற்காக அவர்கள் பல விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையிலே வந்து இப்போது ஒரு புதிய ரிப்போர்ட் ஒன்று கூறியிருக்கின்றது. ஒரு இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்டாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கனடாவிலிருந்து ஆல்பர்ட்டா பிரிவதாக இருந்தால் அதற்கான செலவினம் அவர்களுக்கு $170 பில்லியன் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ரிப்போர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கரி ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் இதனால் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:25.

அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமடைந்துள்ள காலத்தில் ஆண்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சதவீதம் சடுதியாக 10% அதிகரித்துள்ளதை புதிய ஆங்கஸ் ரீட் கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சதவீதத்தில் கனேடிய மாகாணங்களின் முதல்வர்களிலேயே முன்னிலையில் மணிடோபா மாகாண முதல்வர் உள்ளார். இலங்கையில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளை சவால்களுக்கும் போராட்டங்களுக்கும் அடிபணிந்து அரசாங்கம் ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிக்க வேண்டுமாயின் ஊழல்வாதிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அரசு நிறுவனங்களும் நீதிமன்றங்களும் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் சுயாதீனமாக செயற்படுவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டினார்.

0: காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிடும் முடிவினை இடதுசாரிகள் முன்னரே அறிவித்திருந்தனர். அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு அளித்திருக்கும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்ததை அடுத்து ஐந்து முனை போட்டி உருவாகியிருந்தது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பார்த்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: Your favorite music
1: on your favorite station.
4: 102.7. It's East FM.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமட் தம்சீன் 437-860-7002
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: The station with the best music.
8: This East FM is East.

0: 2:47 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஒரு டவுன் ஹவுஸினை 630,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷ்மணந்தசாமி வழங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் கட்டுப்படியாக விலையில் ஒரு இல்லம் ஒன்றை பெறுவதற்கோ அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பெறுவதற்கோ எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீவேட்டையும் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை பிக்கரிங்கில் நீங்கள் $630,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய முக்கியமான வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. பல்வேறுபட்ட வகைகளில் நீங்கள் டவுன் கோஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக சிங்கிள் கராஜ் டவுன் கோஸ்கள் மட்டுமல்லாமல் டபுள் கராஜ் டவுன் கோஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் டவுன் கோஸ்களாக இந்த டவுன் கோஸ்கள் காணப்படுகின்றன. ஆரம்ப விலைக்குள் இந்த டவுன் கோஸ்கள் அனைத்து அப்ளையன்சஸையும் உள்ளடக்கி இருக்கின்றன. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷ்மணந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 630,000 இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 910,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். 10 ஃபுட் சீலிங்கின இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ரிவியல் லாட், வோக் அவுட் பேஸ்மெண்ட், சுப்ரேர் என்ட்ரன்ஸ், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அத்தோடு டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகள், லக்ஸுரி பினிஷிங்கினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் காத்திருக்கின்றன. 2,500, 3,000, 3,500 முதல் 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஸுரி பினிஷிங்கினை கொண்டிருக்கின்ற வீடுகளாக இந்த வீடுகள் காணப்படுகின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் லக்ஷ்மணந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044 $630,000 மாத்திரமே எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீ இல்லாத டவுன் ஹவுஸ்களாகவே காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் டபுள் கிராஸ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். டீடாச் வீடுகள் $910,000, சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை, டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த வீடுகளின் விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027-2028 க்ளோசிங் வருகின்றது. லக்ஷ்மணந்தசாமி அழைக்கலாம் விவரங்களுக்கு. 416-888-8044
0: 2:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியில் பார்க்கலாம். அதிர்ஷ்டம் பக்கம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு நபர் தான் ஒரு $20 தான் செலவழித்தேன், ஆனால் எனக்கு $44 மில்லியன் கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். இது யார் அப்படி என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையை மாற்றி இந்த பயணத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறது இந்த லாட்டோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சஸ்கச்சுவானுடைய பிரின்ஸ் ஆல்பர்ட்டை சேர்ந்த டாக் புட்லேண்ட், இவருக்கு தான் இந்த விடியம் நடைபெற்றிருக்கிறதாம். வழக்கம் போலதான், எல்லாரையும் போல அவருக்கும் இந்த பரிசு கிடைத்தவுடன் அவர் 44,000 அல்லது 440,000 இப்படி என்று சொல்லிலாம் நினைச்சிருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவர்கள் அடிக்கிட்டே போய் 44 மில்லியன் கிடைத்திருக்கின்றது இவருக்கு. 649 ஜாக்பாட், அதில் தான் இந்த ப்ரைஸ் வந்து இவருக்கு கிடைத்திருக்கின்றது. August 8 அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து வந்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். கனேடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் 4 பிரதான ஏர்போர்ட்ஸை வந்து தனியார் மயப்படுத்துவதற்கு, நிர்வகிப்பதற்கு தனியாரிடம் கொடுப்பது தொடர்பாக தன்னுடைய திட்டத்தை வந்து நேற்றைய நாள் கூறியிருந்தார். அதுக்கு வந்து பிரீமியர் டாக்ஃபோர்டு அவர்கள் பலமாக தன்னுடைய ஆதரவை கூறியிருக்கின்றார். இது ஏற்கனவே செய்திருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லியும், அடுத்தது வந்து பில்லி பிஷப் தான் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அடுத்து வந்து ஒரு கூலஸ்ட் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே வந்து ஒரு கூலஸ்டான நெய்பர்ஹுட் எது, சிறந்த சுற்றுப்புறம் எது அப்படின்னு சொல்லி டைம் அவுட் இந்த ஜேர்னல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிக்கையை வெளியிடுமாம். இதிலே வந்து எங்களுடைய கனடாவின் நகரம் ஒன்று முன்னிலை பெற்றிருக்கிறது. முதல் 10 வந்திருக்கின்றது, அதாவது 9 இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதுவும் ஒன்டாரியோக்குள்ள இருக்கிற ஒரு நகரம் தான், கனடா ஒன்டாரியோவை சேர்ந்த டவுன் டவுன் செயின்ட் கேத்தரின்ஸ், இதுதான் வந்திருக்கின்றது. சரி, அந்த விடயத்துடன் நானும் விடைபெற்றுச் செல்ல இருக்கின்றேன். இதுவரை நிறம நிகழ்ச்சியில் நீந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: The station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
7: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 6475-1775 KM Business .ca
9: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
10: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
11: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
10: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
11: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 Mortgage Solutions.ca

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈழம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
2: சவா இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்.
4: ஹலோ யாருங்க?
5: ஹலோ
6: ஹலோ,
4: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
7: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றீர்கள். உலகத்தில் என்னெல்லாம் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்திட்டு வந்து அதோடு சேர்த்து இனிமையான பாடல்களையும் இன்றைக்கு திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் நாங்கள் கேட்கப் போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 5 மணி வரைக்குமே கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: மூன்று மணி ஆறு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் கூட 21 டிகிரி செல்சியஸ், 23 உணர இருக்கின்றோம். நாளை வியாழக்கிழமை ஒரு மெல்லிய மலைத்தூரலுக்கான ஒரு பொழுதாக இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ், 26 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 6% உயர்வடைய இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொழிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:06, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசைங்கும் கிழக்கு. இந்த வழியில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீ இல்லாத புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 630,000 தொடர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பெறுவதற்கோ அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பெறுவதற்கோ வேண்டியிருந்தால் உங்களுக்கான மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. குறிப்பாக அரசாங்கம் கூட புதிய வீடுகளை வாங்க அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை தருகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் பிக்கோரிங்கில் ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுசினை $630,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதே வழியில் பல்வேறு வகைகளில் நீங்கள் இந்த டவுன் ஹவுஸை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டவுன் ஹவுஸினை கூட பெற்றுக்கொள்ளலாம். 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டவுன் ஹவுஸ்களாக இந்த டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்கள் காணப்படுகின்றன. அதே வேளையில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட $910,000 இருந்து நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044. பிக்கவரிங்கள் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. ஆரம்ப விலை $630,000. சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை $910,000. இந்த விலைகளுக்குள் HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது 2027 மற்றும் 2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் 10-foot சீலிங்கினை கொண்டிருக்கின்றன. அதுவேளையில் ரிவீலுக்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட், சூப்பரேட் என்ட்ரன்ஸ், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவற்றினையும் இந்த டீடாச் வீடுகள் கொண்டிருக்கின்றன. அதோடு டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லக்ஸுரி பினிஷோடு கூடிய டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2500, 3000, 3500, 4200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டீடாச் வீடுகளுக்குள்ளும் ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. பிக்கோரிங்கள் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $630,000. அதே வழியில் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $910,000. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். 2027-2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லக்ஷகந்த சமயம் எடுக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
9: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
10: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
12: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

0: 13:21 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஜிடிஏ பகுதியில் கேஸ் பயன்படுத்துகிற வாகன ஓட்டிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தலாக இருக்க போகின்றது. அதாவது இன்றைக்கு இரவு வந்து கேஸோட விலை வந்து கணிசமான அளவில் உயர இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 6% கூட இருக்குது அப்படின்ட்டு கூட நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனால் இது இந்த உயர்வு வந்து தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 2-1 நாளில் வந்து இது பயங்கரமான ஒரு கணிசமான அளவில் குறைவடை இருக்கின்றது அப்படின்ட்டு கூட நிபுணர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே அது எந்த நாள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து இது குறைவடை இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆகவே தற்போது உங்களோட கேஸ் வந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நீங்கள் கேஸை ஃபில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கணிசமான அளவு தொகையை வந்து உங்களால் சேமிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்ட்டு சொன்னால் இன்றைக்கு ஒரு சிறிய அளவில் வந்து நீங்கள் கேஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நீங்கள் அந்த விலை குறைப்பை வந்து செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்ட்டு சொன்னால் உங்களோட பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். 13:23 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசை இங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களையும் கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்துடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வர் தெரிவாக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோவுக்கு ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் ஆதரவினை வெளியிட்டுள்ளார். டொரண்டோ நகர முதல்வருக்கும் தமக்கும் சிறந்த உறவு உள்ளதாகவும் அவர் சிறப்பாக செயல்படுவதாகவும் முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொதுஜன பெருமுனவின் கூட்டத்தில் பங்கேற்ற யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா புலிகளை பற்றி பேசியமைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நிதியுதவி செய்ததாக அர்ச்சனா தெரிவித்ததை அமைச்சர் நலிந்த ஜெயதிச நிராகரித்துள்ளார். மறுபுறத்தில் கருணா மற்றும் பிள்ளையானை மஹிந்த ராஜபக்ஷ நல்வழிப்படுத்தியதைப் போல அர்ஜுனாவை நாமல் ராஜபக்ஷ நல்வழிப்படுத்தியுள்ளதாக பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனிருத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ள மத்திய குற்றத்தடுப்பு போலீசார் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த நடவடிக்கைகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 102.7.

0: 3:36 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: ஸ்பீக்கருங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோசன் இணை 630,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி இன்றைய நாளில் தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ வாங்குகின்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்துக்கு அரசாங்கம் கூட புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பிக்கவங்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீயும் இல்லாத புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோசனினை 630,000 டாலர்களில் இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் இந்த கட்டுமானத்தில் பல்வேறு வகையிலான டவுன் ஹோஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக டபுள் கிராஜுடன் கூடிய டவுன் ஹோஸ்களை கூட பெற்றுக்கொள்ள முடியும். 4 கார்களை பார்க் பண்ணி கொள்ளக்கூடிய டபுள் கிராஜ் டவுன் ஹோஸ்களாகவே காணப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு லட்சகந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044. அது மட்டுமன்றி டீடாச் வீடுகளை கூட இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் விலை 910,000 ரூபாய். இதிலும் HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 10-foot சீலிங்கினை இந்த டீடாச் வீடுகள் கொண்டிருக்கின்றன. அத்தோடு டபுள் கிராஜ் லக்ஸுரி பினிஷோடு கூடிய டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்துகளில் கிடைக்கப்படுகின்றன. 2,500, 3,000, 3,500, 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் இவ்வாறு லக்ஸுரி பினிஷ் டபுள் கிளாஸ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகளினுடைய ஆரம்ப விலைகளுக்குள்ளும் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு ரிமீன் லாட்டுக்கான ஓப்ஷன், போக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கூட உங்களுக்கு வழங்கப்படுகிறது. 2027 மற்றும் 2028 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. விவரங்களுக்கு லட்சகந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் ஹணம் தடித்த சொன்னால் சரியில் HST ரீபேட்டினை அரசாங்கம் குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹோஸ் ஒன்றினை 630,000 டாலர்களிலிருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதுவிலையில் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு டபுள் கிராஜ் டவுன் கவுன்சிலை கூட இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 910,000 ரூபாய்களாக இருக்கின்றது. டபுள் கிராஜ் லக்ஸுரி பினிஷ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகள் 2027-2028 க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: 3:45 ஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. சவுதியின் புனித நகரம் அப்படின்னு சொல்லப்படுகிற மக்காவை நோக்கி ஹவுதி அமைப்பினர் வந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சவுதி தரப்பு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது மக்காவை நோக்கி வந்த ட்ரோனை வந்து அது மக்காவின் வான் எல்லைக்குள்ள நுழைகிறதுக்கு முன்பே சவுதி வான் பாதுகாப்பு படையினர் வந்து இடைமறித்து சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு கூட தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. மக்காவை நோக்கி ஹவுதி படையினரால் ஏவப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணையை தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு கூட சவுதி வான்படை பாதுகாப்பு படை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே சமயம் 2017 பிறகு மக்காவை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக கூறப்படுற இரண்டாவது தாக்குதல் முயற்சியாக இந்த தாக்குதல் முயற்சியை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கூட சவுதி தரப்பு தெரியப்படுத்தியிருக்கு. இதனால அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டு இருந்தாலும் கூட வழிபாட்டாளர்களுக்கோ பொதுமக்களுக்கோ அச்சுறுத்துற வகையில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கையில் நாங்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்ட்டு சவுதி வந்து தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். 3:47 திசையெங்கும் கிழக்குடன் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களையும் கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: நல்ல விஷயம்.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கைருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408 416-970-2408.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
7: 4 8 0 7 4.
8: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸ் இருக்கு.
9: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் ஃபோன் நம்பரை சொல்லுங்க.
8: 416-788-2426 416-788-2426.
10: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech Suren Sendinathan நிர்வாகத்தில் Valvoline Express Care, 2845 Markham Road, Scarborough.
11: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388 416-649-6388.

0: 4:06 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ், 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையிலும் கூட 20 டிகிரி செல்சியஸ், 21 உணர இருக்கின்றோம். நாளை வியாழக்கிழமை ஒரு மெல்லிய மலைத்தூரலுக்கான ஒரு பொழுதாகவே இருக்க போகின்றது. 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் என்று தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. அதை கூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ், 26 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 6% உயர்வடைய இருக்கின்றது. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:07 திசையெங்கும் கிழக்குடன் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களையும் கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: கனடாவில் ஒன்டாரியோவில் இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 சிறையிலே செஸ்ட் ரீபேட்டின் அரசாங்கங்கள் வழங்குகின்றன. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் சவுண்ட் வாசனை பிக்கவிங்கில் 630,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷ்மணந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயினிடம் ஸ்வீம் இல்லாத ஃப்ரீஹோல் சவுண்ட் வாசுகள் ஆரம்ப விலை 630,000 ரூபாய்கள். பல்வேறு வகைகளில் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக டபுள் கிராஜுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள் கூட இந்த கட்டுமானத்தில் இருக்கின்றன. 4 கார்களை பார்க் பண்ணிக் கொள்ளக்கூடிய டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களாகவே காணப்படுகின்றன. இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பிக்கவிங்கில் புத்தம் புதிய வீடுகளையும் விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் பிக்கவிங்கில் 630,000 ரூபாய்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கட்டுமானத்தில் 910,000 ரூபாய்களிலிருந்து நீங்கள் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிளாஸ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விலைகளுக்குள்ளும் HS2 ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 10-foot சீலிங்கினை இந்த டீடாச் வீடுகள் கொண்டிருக்கின்றன. அதே வழியில் லக்ஸுரி பினிஷுடன் கூடிய டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2500, 3000, 3500, 4200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் இந்த லக்ஸுரியான டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தை இப்பொழுது ஒப்பிட்டளவில் குறைவான விலையில் ஒரு மேம்பட்ட இல்லமாக பெரிய இல்லமாக அப்கிரேட் செய்து கொள்கிற எண்ணத்தினை கொண்டிருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சாய்ஸ் ஆக அமையும். இந்த டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் ரிவியன் லாட்டுக்கான ஆப்ஷன், வோக்கவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. லக்ஷ்மண் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. பிக்கவிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 630,000 ரூபாய்கள். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு பட்ட வகைகளை டவுன் ஹவுஸ் பெற்றுக்கொள்ள முடியும். 4 கார்களை பார்க்கப்படக்கூடிய டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 910,000 ரூபாய்களாக இருக்கிறது. அதே வழியில் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடையங்குள் லக்ஷ்மண் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 and Burrokill, Taunton and Simcoe ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
1: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milne Avenue, Scarborough. அழையுங்கள். அஜந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 Cash Point.
6: IBC Tamil Productions, பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
7: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் அதுண்டு வாழ்க்கை.
6: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
6: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:23 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிலவில் ஒரு மிகப்பெரிய புதிய பள்ளம் ஒன்றை வந்து நாசாவின் விண்கலம் வந்து கண்டுபிடிச்சிருக்காம். அது கிட்டத்தட்ட 222 மீட்டர் அகலமும் 43 மீட்டர் ஆழமும் கொண்டதாக இருக்கின்றதாம் இந்த பள்ளம். இது எதனால் உருவாகி இருக்கு அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு சிறு கோள் வந்து நிலவில் மோதியதாலேயே இந்த பள்ளம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறார்களாம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மோதல்கள் வந்து மிகவும் அரிதாகவே நடக்குமாம். கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஏற்படும் அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் வந்து மதிப்பிட்டிருக்கிறாங்களாம். அதாவது இந்த மாதிரியான தாக்கங்கள் வந்து அடிக்கடி நிகழாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மோதலால் நிலவில் கிட்டத்தட்ட மண்ணும் பாறைகளுமாக 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை சிதறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா தகவல் வந்து எதிர்காலத்தில் நிலவில் மனிதர்கள் அமைக்க போகிற தளங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எப்படி இருக்கும், அபாயங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு கூட நாசா விஞ்ஞானிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். 4:24 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களையும் கேட்டு அறிந்து வரலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒருவரிடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca.

0: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமடைந்துள்ள காலத்தில் ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சதவிகிதம் சடுதியாக 10% அதிகரித்துள்ளதை புதிய ஆங்கஸ் ரெய்ட் கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சதவிகிதத்தில் கெனேடிய மாகாணங்களின் முதல்வர்களிலேயே முன்னிலையில் மானிடோபா மாகாண முதல்வர் உள்ளார். இலங்கையில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளை சவால்களுக்கும் போராட்டங்களுக்கும் அடிபணிந்து அரசாங்கம் ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிக்க வேண்டுமாயின் ஊழல்வாதிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அரசு நிறுவனங்களும் நீதிமன்றங்களும் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் சுயாதீனமாக செயல்படுவதாகவும் பிரதமர் ஹரினி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிடும் முடிவை இடதுசாரிகள் முன்னரே அறிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவளித்திருக்கும் என சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்ததை அடுத்து 5 முறை போட்டி உருவாகியிருந்தது.
1: Station with the best music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: 4:37 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: பிக்ரோனிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 630,000 டொலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி என்ற நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. பிக்ரோனிங்கில் இடம்பெறுகின்ற வீடு கணவி பணியில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் மகாரணம் 30,000 டாலர்ஸ் வரையில் HST ரீவேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 630,000 டொலர்களில் இருந்தும் டீடாச் வீடு ஒன்றினை 910,000 டொலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் லட்சுமி கந்தசாமியால் தரப்படுகின்றது. விவரங்களை கலைக்கலாம் 416-888-8044. குறிப்பாக நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லம் ஒன்றை பெறுவதற்கோ அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பெறுவதற்கோ எண்ணி இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. இப்பொழுது இந்த அரசாங்கத்தினுடைய ரீபேட் போன்றவற்றினை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கனவினை நனவாகிக் கொள்ள முடியும். குறிப்பாக பிக்கோரிங்கில் இப்பொழுது லட்சுமி கந்தசாமியால் வழங்கப்படுகின்ற இந்த வீடுகளின் விற்பனையில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் இந்த விதமான மெயின்டெனன்ஸும் இல்லாத புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை 630,000 டொலர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்களாகவே காணப்படுகின்றன. இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அவ்விலையில் பல்வேறுபட்ட வகைகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக டபுள் கராஜுடன் கூடிய டவுன் ஹவுஸ்கள் கூட இருக்கின்றன. 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினை கொண்டு இருக்க பெற்றுக்கொள்ள போன்றீர்கள். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடங்குகின்றன. அலையுங்கள் லக்ஷ்மி கந்தசாமி 416-888-8044. டீடாச் வீடுகள் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டொலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10-foot சீலிங்கினை இந்த சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் கொண்டிருக்கின்றன. இது ஆரம்ப விலைக்குள்ளும் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதே விலையிலும் லக்ஸுரியான டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்தில் கிடைக்கப்படுகின்றன. 2,500 என்று சொல்லி 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் இந்த டபுள் கிராஜ் லக்ஸுரி டீடாச் வீடுகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டிடாச் வீடுகளை பொறுத்தவரையில் ரிவீல் லாட்டுக்கான ஆப்ஷன், வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், சுப்ரே ரெண்ட்ஸுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவற்றையும் கொண்டிருக்கின்றன. நீங்களும் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள லட்சுமி கந்தசாமி அழைக்க முடியும். பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசினை 630,000 டொலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு 416-888-8044. 416-888-8044.

0: 4:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்கின்னை வந்து வெள்ளையாக்கும் அப்படின்னு சொல்லி சில பிரைட்னிங் ஸ்கின்னை வந்து வெள்ளையாக்கும் பிரைட் ஆக்கும் அப்படின்னு சொல்லி சில பிரைட்னிங் க்ரீம்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து விற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து மெர்க்குரி எனப்படுகின்ற பாதரசம் வந்து கலந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்றில் தெரியப்படுத்தியிருக்கிறார்களாம். அதாவது குறிப்பாக இந்த பிரபலமான ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்குமாம். இந்த க்ரீம் வந்து விற்பனைக்கு உரியதல்ல அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்ட க்ரீமோட அந்த தடை செய்யப்பட்டதாக கூறப்படுற ப்ரொடக்டை வந்து வேறு பேர்களில் வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு கூட தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இந்த க்ரீம் லேபிளில் வந்து இந்த மெர்க்குரி அப்படின்ற பாதரசம் இருக்கு அப்படின்னு கூட தெளிவாக கூறப்படுறது இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமக்கு உள்ள இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவான நம்பகத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெர்க்குரி வந்து உடலுக்குள் அதிகமாக சென்றா என்னெல்லாம் தீங்கு நடைபெறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறுநீரகம், மூளை மற்றும் நம்மட நர்வஸ் சிஸ்டம் கூட பாதிக்கும் அப்படின்னு கூட சுகாதாரத்துறையினர் வந்து எச்சரித்திருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக ஆன்லைன்ல ஸ்கின் ஒயிட்னிங் அல்லது ப்ளீச்சிங் க்ரீமை வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை வந்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரர் டேட்டை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டின் நம்பகத்தன்மையை வந்து மிக முக்கியமாக கவனியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெரியாத பிராண்டுகளை அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து தெளிவாக குறிப்பிடப்படாத பிராண்டுகளையும் க்ரீம்களையும் வந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு கூட சுகாதாரத்துறையினர் வந்து எச்சரித்திருக்கிறாங்க. சின்ன பியூட்டி ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம வாங்கினாலும் கூட நம்மட உடல் நலத்திற்கு சம்பந்தமான விடயம் அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட சுகாதாரத்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நேரம் 4:46 திசையங்கம் கிழக்குடன் நினைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணி நேரத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம்

0: ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும்போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்ட்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 mortgagesolutions.ca.
1: 4:49 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். இந்த தகவலுடன் நாங்களும் திசு எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: VJ Productions, விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: நன்றி சுரேகா. நேரம் சரியாக 5 மணி. நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் காற்றலையில் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-1-6-5-5-4-4-0-4-0. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், உணரப்படுவது 28 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 23 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 6% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கோம் யோகேஸ்வரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, அந்த பாட்டு கேட்போமே.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி யோகேஸ்வரன், வணக்கம்.
1: நன்றி.

0: 5 மணி 6 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் இமானுவல், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். வேலையெல்லாம் முடிஞ்சுதா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: சின்ன சின்ன தூரல்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இமானுவல், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: பாலசிங்கம் இன்றைய நாளும் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதர பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதர பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 Sanders Circle, Unit 207, Finch Vedial, McCavenicum Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்
7: 5:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்
7: வணக்கம், யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க செந்துரன்?
8: நன்றி,
7: உங்களுக்கு வணக்கம். ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4440, 416-55-4440.

0: 5:22 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சுதன்.
0: எப்படி இருக்கீங்க சுதன்?
1: நல்லா இருக்கு, நீங்கள்?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம் சுதன். வேலையெல்லாம் முடிஞ்சதா அல்லது இனித்தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா?
1: வேலையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது தான் எங்களோட வேலையே.
0: நல்ல வேலை. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எல்லோரும் சொல்லும் பாட்டு போடுங்க.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஸ்பீக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் வசூலினை 630,000 தொடர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிரபரப்பாக இடம்பெறுகின்ற வீடுகளுடைய விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் ஒரு வீட்டினை வாங்க எண்ணுகின்ற, குறிப்பாக கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினையோ வாங்க எண்ணுகின்ற சொன்னால் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இது காணப்படுகின்றது. அரசாங்கங்கள் கூட புதிய வீடுகளை வாங்க நடைபெறும் $30,000 வரை லிச்சஸ் ரீபேட்டினை வழங்குகின்றன. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பிக்கோரிங்கில் ஒரு புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோசோனினை, எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோசோனினை நீங்கள் $630,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். பல்வேறுபட்ட வகைகளில் நீங்கள் இந்த டவுன் ஹோஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக டபுள் கராஜ் டவுன் ஹோஸ்களை கூட பெற்றுக்கொள்ளலாம். 4 கார்களை பார்க் பண்ணிக் கொள்ளக்கூடிய டபுள் கராஜ் டவுன் ஹோஸ்களாகவே காணப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த டவுன் ஹவுஸுடைய ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமியை அழைக்க முடியும். 416-888-8044 இந்த வீடுகள் 2027 அல்லது 2028 க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,10,000 டாலர்கள். இதிலும் HS ரீபேட் இந்த விலைகளுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடுகள் 10-foot சீலிங்கினை கொண்டிருக்கின்றன. ரீமெயின் லோட்டுக்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் இதுக்கு நம்ம குறிப்பிடத்தக்கது இந்த டீடாச் வீடுகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் லக்ஷரி ஃபினிஷிங்கினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்தில் காணப்படுகின்றன. 2,500 ஸ்கொயர் ஃபீட், 3,000, 3,500, 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் இந்த லக்ஸுரியான டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் பிக்கவரிங்கில் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலைகளுக்குள் கூட அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 அல்லது 2028 நீங்கள் ஃபினிஷிங்கினை க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். அழைக்கலாம் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பிக்கவரிங்கில் இடம்பெறுகின்ற வீடுகளின் விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 630,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு. டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைகளுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
1: East FM Tamil Seedigal.

0: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வர் தெரிவாக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோவுக்கு ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் ஆதரவினை வெளியிட்டுள்ளார். டொரண்டோ நகர முதல்வருக்கும் தமக்கும் சிறந்த உறவு உள்ளதாகவும் அவர் சிறப்பாக செயற்படுவதாகவும் முதல்வர் டாக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் பங்கேற்ற ஜாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா புலிகளை பற்றி பேசியமைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நிதியுதவி செய்வதாக அர்ச்சுனா தெரிவித்ததை அமைச்சர் நலிந்த ஜெயதேச நிராகரித்துள்ளார். மறுபுறத்தில் கருணா மற்றும் பிள்ளையானை மஹிந்த ராஜபக்ஷ நல்வழிப்படுத்தியதைப் போல அர்ச்சுனாவை நாமல் ராஜபக்ஷ நல்வழிப்படுத்தியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனிருத்த தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வித்துறையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ள மத்திய குற்றத்தடுப்பு போலீசார் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த நடவடிக்கைகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 32 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: கந்தசாமி பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க கந்தசாமி?
2: நல்லது
1: சொல்லுங்க. நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: தில் படத்துல இருந்து நான் முத்துக்குமார் வரிகள்ல உன் சமையல் அறையில் உப்பாச கேட்டேன்.
1: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.

0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 4167882426. ப்ராப்பர்ட்டி வலியையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
5: பாட்டுக்கொரு பண்பலை SFM 102.7.
6: 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது SFM இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், லாவண்யா.
6: லாவண்யா தான். நீங்க யார் கேக்குறீங்க?
7: மெனோ பேசுறேன்.
6: எப்படி இருக்கீங்க மெனோ?
7: என்ன
6: பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி மேனோ, வணக்கம்.
7: நன்றி.
6: 7 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-0-416-55-44-0-0.

0: 5:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: சிக்மா படத்துல இருந்து ஜுவன் சங்கர் ராஜா அவர்கள் பாட்டு பாடல்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
1: புது பாடல் உண்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி தேவகுமார்.
1: புது படத்துல இருந்து
0: நன்றி. வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-400 பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினையோ பெற்றுக்கொள்ள எண்ணினால் உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது $130,000 வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை $630,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்போடு லக்ஷ்மண் கந்தசாமி தந்திருக்கின்றார். வீடுகளின் விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை நீங்கள் இவ்வாறு $630,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட வகைகளில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி டவுன் கோஸ்களை இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கராஜ் உடன் கூடிய டவுன் கோஸ்களையும் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2027 அல்லது 2028 நீங்கள் க்ளோசிங்கினையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு லக்ஷ்மண் கந்தசாமியை அழையுங்கள். 416-888-8004 இருக்கின்றது. அதுவேளையில் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $910,000 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை இவ்வாறு $910,000 இருக்கின்றது. HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 10-foot சீலிங்கினை இந்த வீடுகள் கொண்டிருக்கின்றன. அதுவேளையில் உங்களுக்கு இந்த டிட்டாச் வீடுகளுக்கு கிடைக்கப்படுகின்றன. ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லக்ஸுரியான டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2500, 3000, 3500, 4200 இந்த லக்ஸுரி டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். லக்ஷ்மண் கந்தசாமி அலையுங்கள். விவரங்களுக்கு 416-888-8044 பிக்கோரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் இந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் கோஸ்னினை $630,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. வீடுகளின் விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. டபுள் கராஜ் டவுன் கோஸ்கள் கூட நீங்கள் கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவேளையில் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $910,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் லக்ஷ்மண் கந்தசாமி. 416-888-8044 416-888-8044

0: 5:54 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது செஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் கரண், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம். நன்றி. 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4000 பாடலுக்கு முன்னதாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 அப்ரூவல் எடுத்து 72 பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

6:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:30 வரை இணைந்து கொள்ளலாம். 416-55-4440 வெளியில் 23 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 27 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 23 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 6% அதிகரிக்க இருக்கின்றது.

0: ஆறு மணி ஏழு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். அடுத்த பாடலோடு இணைந்திருக்கும் நீர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கோம் விஜய். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி விஜய், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0-4-0-4-0-0. பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான ஃப்ரீ ஹோல் டவுன் வாஸ் நிலை 630,000 டாலர் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இதே நாளில் லக்ஷன் கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக வீடுகளின் விற்பனையிலிருந்து நாங்கள் விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெறுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் காணப்படுகின்றது. அரசாங்கங்களால் கூட புதிய வீடுகளை வாங்க அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட் வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை $630,000 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட வகைகளில் நீங்கள் டவுன் ஹவுஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 4 கார்களை பார்க் பண்ணக்கூடிய டபுள் கிராச்சுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு லக்ஷ்மணசாமி அழைக்கலாம். 416-888-8044. அதுவேளையில் சிங்கிள் கிராச் டீடாச் வீடுகளையும் நீங்கள் 9,10,000 டாலர்களிலிருந்து இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட்டும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 10-foot சீலிங்கினை இந்த டீடாச் வீடுகள் கொண்டிருக்கிறன. அதே வழியில் ரியல் லெஃப்டுக்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், சூப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதே வழியில் டபுள் கிராஜ் லக்ஸுரி வீடுகளை கூட இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வாழ்ந்து வருகின்ற இல்லத்தினை இப்போதைய இந்த கட்டுப்படியாகக்கூடிய விலைகளில் வீடுகளை பெறக்கூடிய வாய்ப்பினையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய இல்லமாக ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள, லக்ஸுரி இல்லமாக ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள விரும்பினால் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த லக்ஸுரி டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் இருக்கின்றன. 2,500, 3,000, 3,500, 4,200 ஸ்கொயர் ஃபீட் வரையில் நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளினுடைய ஆரம்ப விலைகளுக்குள்ளும் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையுங்கள் லக்ஷ்மண கந்தசாமி விவரங்களுக்கு 416-888-8044, 416-888-8044. அதுவேளையில் டபுள் கிராச்சுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராச் டீடாச் வீடுகளை 9,10,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2027 அல்லது 2028 ஆண்டில் நீங்கள் இந்த வீடுகளுக்கான க்ளோசிங்கினை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெற்றுக்கொள்வதற்கு லக்ஷ்மண கந்தசாமி அழைக்க முடியும். 416-888-8044, 416-888-8044.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ். 416-970-2408. 416-970-2408.
7: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
8: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
9: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
10: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
9: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
10: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
9: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
10: 416-293-7287
9: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
10: 416-461-6401.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM. East FM.
12: 6:19 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-4-0-
2: லாவணியா.
12: வணக்கம் கரன், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கிறோம் லாவணியா, நீங்கள் நலமா?
12: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க கரன், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு வந்து ரிதம் படத்துல இருந்து சங்கர் மாதவன் பாடினது தனியே தான் நந்தனி என்ற பாடல் கேட்போம்.
12: நல்ல பாடல், எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரன், வணக்கம். ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0.

0: 6:25 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் மோசமடைந்துள்ள காலத்தில் ஒன்டாரியோ முதல்வர் டாக் போர்டை மக்கள் ஈட்டுக்கொள்ளும் சதவீதம் சடுதியாக 10% அதிகரித்துள்ளதை புதிய ஆங்கர் ஸ்ட்ரீட் கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. மக்கள் ஈட்டுக்கொள்ளும் சதவீதத்தில் கனேடிய மாகாணங்களின் முதல்வர்களிலேயே முன்னிலையில் மெனிடோபா மாகாண முதல்வர் உள்ளார். இலங்கையில் ஊழல்வாதிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளை சவால்களுக்கும் போராட்டங்களுக்கும் அடிபணிந்து அரசாங்கம் ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிக்க வேண்டுமாயின் ஊழல்வாதிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அரச நிறுவனங்களுக்கும் நீதிமன்றங்களும் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் சுயாதீனமாக செயற்படுவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிடும் முடிவை இடதுசாரதிகள் முன்னரே அறிவித்திருந்தால் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவளித்திருக்கும் என சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்ததை அடுத்து 5 முனை போட்டி உருவாகியிருந்தது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை. ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்எல் இரண்டு மணி நேரங்கள்.
1: ஆறு மணி 33 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா, நான் சிவகுமாரன்.
1: எப்படி இருக்கீங்க சிவகுமாரன்?
2: மிகவும் நல்லமா இருக்கின்றேன். நீங்களும் நல்லதானே?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு?
2: ஆமாம், நான் விரும்பி கேட்கும் பாடல் டூயட் படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
1: எல்லோரும் விரும்பி கேட்கலாம். நன்றி சிவகுமாரன், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: ஆறு மணி 41 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கோரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $630,000 இந்த சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விற்பனை ஒன்றினை லக்ஷன் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நேரடியாக நாங்கள் தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கட்டுமானத்தில் பல்வேறுபட்ட டவுன் ஹவுஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கட்டுப்படியான விலையில் இல்லம் ஒன்றினையோ அல்லது கட்டுப்படியான விலையில் முதலீடு ஒன்றினையோ பெறுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது. அரசாங்கங்களால் கூட புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட் வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை $630,000 பிக்கோரிங்கில் சொந்தமாக கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2027 ஆம் ஆண்டு அல்லது 2028 ஆம் ஆண்டில் நீங்கள் க்ளோசிங்கினை பெற்றுக் கொள்ளலாம். அலையுங்கள் விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $910,000 HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 10-foot சீலிங்கினை இந்த வீடுகள் உள்ளடக்கி இருக்கின்றன. அனைத்து அப்ளையன்சஸும் கூட இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ரிவீல் லெட்டருக்கான ஆப்ஷன், வோக்கோ பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவற்றையும் இந்த டீடாச் வீடுகள் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்விடத்தினை ஒரு பெரிய இல்லத்துக்கு, லக்ஸுரியான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் இப்போதைய காலகட்டத்திலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். டபுள் கிராஜுடன் கூடிய லக்ஸுரிய டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்தில் இருக்கின்றன. 2500, 3000, 3500 முதல் 4200 வரையிலான ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் இந்த லக்ஸுரி டபுள் கிராஜ் இல்லங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது பற்றிய விவரங்களுக்கும் லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044. பிக்கோரிங்கில் இடம்பெறுகின்ற வீடுகளின் விற்பனையில் இருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம். புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $630,000 பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ்களை நீங்கள் இவ்வாறு 630,000 பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகள், டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ், குறிப்பாக 4 கார்களை பார்க்கப்படக்கூடிய டபுள் கிராஜ் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் டீடாச் வீடுகள், சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் $910,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: ஆறு மணி 47 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒருவரிடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியிலிருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 4-6-2-9-8-2-7-7 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
0: 6:50 அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் ரஞ்சு ஆலப் ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தியாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca இலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai matumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன் ரியல் எஸ்டேட் வில்சன் எஸ்டேட் சிவில் எஜுகேஷன் பேங்க்ரப்சி பர்சனல் இன்ஜுரி பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 647-708-3440
5: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
6: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார் கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்
5: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்
6: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்
5: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 6 4 5 7 0 6 5 1 4 6 4 5 7 0 6 5 1 conditions apply
7: நகைகளை அடகு வைக்கணுமா வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா தாமோர் இருக்க பயமேன் 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை மிக குறைந்த வட்டி உடனடி பணம் பாதுகாப்பான நகை அடவு சேவை கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் ஐயும் தருகின்றார்கள் மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள் 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் 905-667-7200
8: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி டெல்ஃப் தேர்வு ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும் 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring இன்றே அழையுங்கள் 647-608-8447
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் ஓடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
10: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
11: அது சரி
10: உங்களுக்கு ஆடி கார்
11: என்னது
10: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
1: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: காலையில இருந்து வேலை வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
2: கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
1: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அத எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
4: நல்லா சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் அதே போல நல்லா சுகமா இருக்கேன்.
4: சூரியனே அப்படியே கைய விட்டுட்டீங்க, என்ன காரணம்?
5: அதுதான் அந்த விண்டர் வருது என்றதுக்கு ஒரு அறிகுறியா அப்படியே
4: கைய விட்டாச்சு. சரி, அது நாங்கள் அந்தந்த நிலைமைக்கு நாங்கள் வந்து தான் ஆகணும்.
5: அதையும் நாங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும்
4: ஆகணும். சரி, எஃப்எம் 102 தசமங்கள் ஊடாக தொடர்ந்து முடிந்து கொள்ளப் போகிறீங்க. 2 மணி நேரம் என்றும் பலமையான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு ஈவினிங். எஃப்எம் 102 தசமங்கள் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் .co ஊடாக முடிந்து கேட்கல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com என மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
4: வெளியே 23 டிகிரி செல்சியஸ்.
5: அதுவும் நாளைய தினம் அந்த வானிலை அறிக்கையை பாத்தீங்கன்னா ஜீவரஞ்சன், நாளைக்கு செப்டம்பர் 17 முழு நாளுமே 17 டிகிரி செல்சியஸ்லயே காலநிலை இருக்க போறதா எதிர்கூறப்பட்டிருக்கிறது.
4: அடுத்த வாரம் அப்படிதான் தொடரும்னு சொல்லியிருக்காங்க நிபாஜினி. எங்கேயோ தெரிந்த பூட்டி வச்ச ஜெக்கெட் எல்லாம் தூக்க வேணும்.
5: நிச்சயமா. அது மட்டும் இல்லாம வாகன எரிபொருளின் விலையும்
4: பாடல்களும்
5: உங்களுக்காக வரப்போகின்றது.
4: நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் ஏரோப்ளைன்ல போயிட்டு வருவோம்.

0: சபேஸ் முரளியின் இசையில் பாரதி திரைப்பட பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது. 7:09 எஃப்எம் 102 தசம் ஊடாக நம்ம ஒரு இவினிங் கட்டுக்கொண்டிருக்கைகள் தங்கத்தமிழ் வார்த்தையோடு நடந்து கொள்ள போகிறோம். நொதுமல் என்ற சொல்லித்தாண்டி கொண்டிருக்கிறோம். அது சொல்ல அந்த பொருள் வந்து பிறருடையது அல்லது அயலானது, அதாவது எங்களுக்கு இல்லாத பக்கத்தில் இருக்கிறத அதை சொல்லலாம். நொதுமல் சொல்லி தொடக்கூடாது
1: தொடக்கூடாதுன்ற மாதிரி தான் நொதுமல் என்பது சங்க இலக்கியத்தில் பாத்தீங்கன்னா தனக்கு சொந்தம் இல்லாத பிறருக்கு உரிய அல்லது அயலான என்ற பொருள் வரும் ஒரு அரிய சொல். குறிப்பாக இது நற்றினை, குறுந்தொகை, அகநானூறு போன்ற பழமையான நூல்களில் பாவிக்கப்பட்டிருக்கிறது.
0: இந்த சொற்களை நீங்க பார்க்கலாம், யாருடைய நொதுமல் அப்படின்னு சொல்லலாம்.
1: அதாவது எங்களோடது இல்ல என்று சொல்லி இந்த சொற்களை நீங்க பாவிக்கலாம்.
0: அது தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருந்தோம்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
6: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
7: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
8: Camsonic security camera illangalaiyum vyabaram nirvanangalaiyum vaahanangalaiyum 24 mani neramum thirattil irundhu paadhukaapana murayil kankaanikka adi navina AI tholinutpathudan koodiya security camera, security glass door films, two way audio systems, alarm system, color night vision, 24 hours audio video recording vasathiyudan mobile app udagavum paarviyidum vasathi. Camsonic 18 varada anubavam konda nirvanam. Professional installation ku Rajiv Sabarasa. 647-302-5748. 647-302-5748. Camsonics.com.
9: Uppuludum kelungal. East FM 102.

0: 7:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டஃபன் தமிழ் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டஃபம் டாட் சியோடாம் வந்திருக்கிறீர்கள். நல்லதாய் நாலு விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும்.
1: சில விஷயங்கள் நாங்கள் விருப்பப்படும்படி நடக்காமல் போகலாம், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நாம் கொடுக்கும் பதில் நம்முடைய மன அமைதியையும் அடுத்தடுத்த முடிவுகளையும் தீர்மானிக்கும். எனவே சூழ்நிலையை மாற்ற முடியாத நேரங்களில் நம் அணுகுமுறையை மாற்றுவது ஒரு பெரிய சக்தியாக இருக்கும்.
0: நல்லதாய் நாலு விஷயத்தோடு இணைந்திருந்தோம். இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒருவரிடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வர் தெரிவாக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சவுக்கு ஒன்டாரிய முதல்வர் டக் போர்டு ஆதரவை வெளியிட்டுள்ளார். டொரண்டோ நகர முதல்வருக்கும் தமக்கும் சிறந்த உறவு உள்ளதாகவும் அவர் சிறப்பாக செயல்படுவதாகவும் முதல்வர் டக் போர்டு தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையில் பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் பங்கேற்ற யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா புலிகளை பற்றி பேசியமைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நிதி உதவி செய்ததாக அர்ஜுனா தெரிவித்ததை அமைச்சர் நலிந்த ஜெயதேச நிராகரித்துள்ளார். மறுபுறத்தில் கருணா மற்றும் பிள்ளையானை மஹிந்த ராஜபக்ஷ நல்வழிப்படுத்தியதைப் போல அர்ஜுனாவை நாமல் ராஜபக்ஷ நல்வழிப்படுத்தியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனிருத்த தெரிவித்துள்ளார்.
2: தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ள மத்திய குற்றத்தடுப்பு போலீசார் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியுள்ளார். இந்த நடவடிக்கைகளை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் FM.ca.
1: சரோஜ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன்,
3: 437-8604-370-02-437-8604-437-8604-2.
4: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்போரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: தேவாவின் இசையில் அந்த பாடல் ஒளி தோன்றியிருக்கிறது. 7:46 எஃப்எம் 102 தசம் ஊடாக இஷ்டம் தமிழில் நம்ம ஒரு இனி கேட்டுக்கொண்டிருக்கைகள் முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். முதன்மை மூன்றில் கனடா அமெரிக்கா வர்த்தக மோதல் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க மத்திய அரசின் கொள்முதலில் கனடிய பொருட்களை நீக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கின்றார். எந்த பொருட்களை தடை செய்வது என்பதை அமெரிக்க அதிகாரிகள் அடையாளம் காணவுள்ளதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கிறது.
1: இதற்கிடையில் கனடா சுமார் 27.6 பில்லியன் கனடிய டாலர் மதிப்பிலான அமெரிக்க இறக்குமதிகளுக்கு பதிலடி வரிகளை விதித்துள்ளது. பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: இதுவரை கனடா இங்கிலாந்து பாதுகாப்பு உறவில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தின் தலைமையிலான ஜேஃப் ராணுவ கூட்டமைப்பில் முழுநேர உறுப்பினராக இணைய கனடா விண்ணப்பித்திருக்கிறது. இங்கிலாந்தும் அதுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கிறது.
1: JEF-இல் தற்போது 10 நேட்டோ நாடுகள் உள்ளன. மேலும் கனடா ஏற்கனவே அவற்றுடன் ராணுவ பயிற்சிகளில் பங்கேற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். மேலும் கனடா இங்கிலாந்து பாதுகாப்பு நிதியுதவி அமைப்புகளை இணைப்பது குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது.
0: இதேவேளை செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பில் உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கின்றார். AI வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் பாதுகாப்பு வீதிகளை தளர்த்தும் போட்டியை தவிர்க்க வேண்டும் என்றும் மனித கட்டுப்பாட்டை மீறும் AI அபாயங்கள் குறித்து கவலை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக கூட செய்திகள் வெளியாயிருக்கிறது.
1: அமெரிக்காவும் சீனாவும் AI அபாயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் AI பாதுகாப்பு ஐநா பொது சபையில் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கின்றது. உலக நாடுகள், AI நிறுவனங்கள், விஞ்ஞானிகள் மற்றும் சிவில் சமூகத்தினர் இணைந்து பொதுவான பாதுகாப்பு விதிகளை உருவாக்க வேண்டும் என்று ஐநா அழைப்பு விடுத்துள்ளது.
0: இதுவரை நீங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்திருந்த 7:47 இந்த வழியில் நாங்கள் மோகேஷ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள்
2: 4 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
3: 4 1 6 7 8 2 4 2 6.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4 1 6 7 2 6 4 4 1 7. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 4 1 6 7 2 6 4 4 1 7.
5: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solutions, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.

0: நேரம் சரியாக 8 மணி 2 மனதாதல் வந்திருக்கின்றோம். எஃப்எம் 102.3 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co.in நிகழ்ச்சிகள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: டொரண்டோ பெரும்பாகம் 23°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 6 சதத்தால் உயர்வடைய இருக்கின்றது.
0: சரி, நாங்கள் 2வது மனத்தாதல் வந்திருக்கிறோம். 2வது மனத்தாதல் புதன்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது 3 கூட்டுகளை திறப்போகிறோம். அந்த கூட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.